0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 21 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே

0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
1: கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தே உலகு.
0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தியின் நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனீசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்து சிறப்பு தகவல் தருகிறார் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 9 மணிக்கு அரங்கிசையில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி மற்றும் எஸ் சொர்ணலதா இணைந்து பாடியிருப்பவை. ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் தொடர்ந்து மதுரை தண்டலாக கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

கேட்கலாம். 12:10 இசை மேடை, டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசையாக வளம் வருகிறது சென்னை அஞ்சல், 1 மணிக்கு அறிவிப்புகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரீன் அவர்கள். குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா, விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். டிபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்பு தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள். நிறைவாக பெண்களுக்கான சமம் உரிமைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்குரைஞர் சொர்ணலதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, தூத்துக்குடி வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குரளமுதம் 290 மீண்டும் ஒளிபரப்பாகும். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சிகள் மாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், நிறைவாக விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறுகின்றன. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம். சிறுநீரக கற்களும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம் எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி லட்சுமி பாஸ்கரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் தொடர்ந்து நட்சத்திர கீதமாக வளம் வருகிறது. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 மத்திய அலைவரிசை, 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது ஒளிபரப்பு இன்று நிறைவு பெற்று மீண்டும் மறுநாள் காலை 5:45 காலை ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகும். இவையாவும் இன்று வளம் வரக்கூடிய ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையின் நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில்

0: 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
1: भारत के लोगों ने पहली बार ये देखा है कि जब सही नियत से सरकार चलती है तो तेज गति से विकास भी होता है. एनडीए सरकार के इन 12 वर्षों में 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना ये दिखाता है कि हमारी नीतियां सही है, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
0: In his address, Mr. Modi said that at a time when the economies of major countries around the world are struggling, India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen has said that a total of 75 delegates from 35 political parties participated in the NDA conclave held at Bharat Mandapam in New Delhi. Speaking to media, Mr. Naveen said the NDA leaders expressed their gratitude for Prime Minister Narendra Modi's leadership and congratulated him on a historic milestone, calling it a moment of pride for 140 crore people of the country. Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership, and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism, and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta talks. And that is the end of this news bulletin.
2: இலையத்தில் நேரம் 6 மணி 10 நிமிடம்
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல்

0: அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் தெரு நாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும்போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை. பக்தி மாலையில் சர்வசமய பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. முதலாவதாக உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடிய லிங்க அஷ்டகம் கேட்கலாம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் சர்வசமய பாடல்களுடன் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் எஸ் சரளா குரலில், இதோ காற்றலைகளில்.

கேட்டு இணைந்திருந்தோம் பக்தி மாலை. இது காலை 6:35 பராபவரிடம். வைகாசி மாதம் 28 2026 June 11 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சியில் கலந்து கொள்ள நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் மா ஒரு முக்கியமான தோட்டக்கலை

0: பெயர். இந்த பயிரானது ராஜபாளையம், வத்ராயிருப்பு மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரங்களில் அதிகமாகவும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் சராசரியாக 3,650 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு வருகின்றது. மாமரங்கள் டிசம்பர் மாத கடைசியிலிருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூக்க பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய குளிர்ந்த வெப்பநிலை தேவை. பூக்கும் காலத்தில் அதிக ஈரப்பதம், உறைபனி அல்லது மழை பூ உருவாவதை பாதிக்கும். பூக்கும் காலத்தில் மேகமூட்டமான வானிலை தத்துப்பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவ சாதகமாக இருக்கும். இதனால் பூக்கள் பூப்பது மற்றும் மாம்பழங்களின் வளர்ச்சி தடைபடும். பூ பூக்கும் தருணத்தில் பூ உதிர்வது விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் சத்து குறைபாடு மற்றும் பூச்சி தாக்குதல் முக்கியமானவை. அதே சமயம் பூக்கும் எல்லா பூக்களும் காய்களாக மாறாது மற்றும் பூக்கள் காய்களாக மாறுவதற்கு மகரந்த சேர்க்கையும் ஒரு முக்கியமான அம்சம். மாமரத்தின் பூக்களில் தன் மகரந்த சேர்க்கையை விட அயல் மகரந்த சேர்க்கை தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாம் பூக்களில் தேனீக்களுக்கு தேவையான தேன் மற்றும் மகரந்தம் அதிக அளவில் கிடைக்கிறது. பூக்களில் தேனீக்களின் நடமாட்டம் அயல் மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுத்து அதிக காய்கள் உருவாக காரணமாகும். மான் தோட்டங்களில் ஒரு ஏக்கருக்கு 5-8 தேனீ பெட்டிகளை வைத்து அதிக மகசூலை பெறலாம். ஊட்டச்சத்து மேலாண்மையை பொறுத்தவரையில் ஒரு மாமரத்திற்கு வருடத்திற்கு 50 கிலோ தொழு உரம், 2 கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் 2.5 கிலோ பொட்டாஷ் உரங்களை சரிபாதியாக பிரித்து ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஒரு முறையும் அக்டோபர் மாதத்தில் மற்றொரு முறையும் இட வேண்டும். மரத்திலிருந்து 2 மீட்டர் தள்ளி அல்லது மரக்கிளைகள் முடியும் இடத்திற்கு நேர் கீழாக 1 அடி அகலம், 1 அடி ஆழத்தில் அகழி உருவாக்கி அதில் உரமிட்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மாவில் பூ உதிர்வதை தடுப்பதற்கு நுண்ணூட்டச்சத்து முக்கியமானது. பூக்கும் முன் அல்லது பூக்க ஆரம்பித்த பின் 1% சிங்க் சல்ஃபைட் மற்றும் 1% போராக்ஸ் கலவை தெளிப்பதனால் பூ உதிர்வதை கணிசமாக குறைத்து பழ உருவாக்கத்தை அதிகரிக்கலாம் என அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வெண்டைக்காய், இதில் வரும் முக்கியமான நோய் வெண்டையின் நரம்பு தேம்பல், அதாவது எல்லோ வெயின் மொசைக் வைரஸ். முதன் முதலாக பம்பாயில் 1940 இந்நோய் தோன்றியது. நாளடைவில் சிறிது சிறிதாக பிற மாநிலங்களுக்கும் பரவி வெண்டையின் விளைச்சலை பெரிதும் பாதிக்கப்பட வைத்தது. இதனை நரம்பு வெளுத்தல் அல்லது வெண்டையின் நரம்பு தேம்பல் என்றும் கூறலாம். இதன் அறிகுறிகள்: ஆரம்பத்தில் இலை ஓரங்களிலிருந்து நரம்பு வெளுத்து காணப்படும். நாளடைவில் இலை பாதிக்கப்பட்ட நரம்புகள், கிளை நரம்புகள் யாவும் வெளுத்து தோன்றும். புதிதாக தோன்றும் இலைகளில் கிளை நரம்புகள் வெளுத்து காணப்படும். பின்பு வலை பின்னப்பட்டிருப்பதை போன்று தோற்றத்தை கொடுக்கும். இலையின் அடிப்பாகத்தில் உள்ள நரம்புகள் பெரிதாகி இருக்கும். ஆகினும் இலைகளிலிருந்து வெளி வளர்ச்சி தோன்றாது. வெண்டைக்காய்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை பெறுவதுடன் குட்டை ஆகி வெளுத்து காணப்படும். பெமிசியா டபாசை என்ற வெள்ளை ஈக்கள் மூலம் இது பரவும். இதை கட்டுப்படுத்தும் வழிகள்: இந்நோய் தோன்றும் களை செடிகளை அழித்து விடுதல், நிலத்திற்கு அருகில் உள்ள பூச்சிகள் தங்கும் களைகளை அழித்து விடுதல் பூச்சிகளின் பெருக்கத்தை குறைக்கும். பூசா சவானி என்ற வெண்டை வகையில் நோய் மிகுதியாக தோன்றுவதில்லை, அதனால் இந்த பூசா சவானியை நாம் பயன்படுத்தலாம். அடுத்து மோனோ குரோட்டோபாஸ் 0.1% பூச்சிக்கொல்லியை விதைத்த 25, 35, 45 நாட்களில் தெளித்து நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்கலாம். அடுத்து செர்கோஸ்போரா இலைப்புள்ளி, இதன் அறிகுறிகள். இந்தியாவில் செர்கோஸ்போராவின் 2 வகைகள் இலைப்புள்ளிகள் உருவாகுகின்றன. முதலில்

0: தெற்கோஸ்போரா மலாயன்சிஸ். இது பழுப்பு நிறத்தில் ஒழுங்கற்ற புள்ளிகளுடன் இருக்கும். இரண்டாவது செர்கோஸ்போரா அபில்மோசிஸ், இதில் கரும் புகை பூசானத்துடன் நீலவாக்கில் புள்ளிகள் காணப்படும், இலை உதிர்ச்சியை செய்யும், ஈரப்பதம் உள்ள பருவங்களில் பொதுவாக தோன்றும். இதன் வழிமுறைகள் மான்கோசிப் 0.25% தெளிக்க வேண்டும். அடுத்த காய் முட்டைக்கோஸ், இதில் வரும் முக்கியமான நோய் கிளப் ரூட், அதாவது வேர் முடிச்சு நோய். இதன் அறிகுறிகள் குட்டை வளர்ச்சி மற்றும் செடிகள் இலைகள் மஞ்சளாதல் மற்றும் வெயில் காலங்களில் வாடும், வேர்கள் வேர் முடிச்சு காணப்படும், மண்ணில் கார அதாவது pH அமிலத்தன்மை 7 குறைவாகும் போது இந்த நோய் தோன்றும். வழிமுறைகள் மெத்தில் புரோமைடு 10 m² 1 kg என்ற அளவில் மண் புகையூட்ட செய்ய வேண்டும். அடுத்து ட்ரைகோடர்மா விருடி 1 kg 4 g என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து சுண்ணாம்பு 2.5 tons 1 hectare என்ற அளவில் மண்ணில் நனையுமாறு இட வேண்டும். கோடை பருவத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நோய்கள் அதிகமாக தாக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே நோய் அறிகுறிகளை முன்கூட்டியே அறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். விவசாயிகள் சீரான சாகுபடி முறைகளை பின்பற்றி தரமான விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துவதில் நல்ல தரமான விளைச்சலை பெற முடியும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள விவசாய உதவி மையங்களை அணுகலாம்.
1: இதுவரை கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனீஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
1: மலைப்பகுதிகளுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ போகும்போது ஒரு காட்சி நமக்கு அடிக்கடி தெரியும். சாலையோரத்தில் குரங்குகள் உட்கார்ந்திருக்கும். உடனே சிலர் பிஸ்கட், சிப்ஸு, பழம் என எதையாவது வாங்கி கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரு சின்ன கேள்வி, நாம் கொடுக்கும் அந்த உணவு உண்மையிலேயே குரங்குகளுக்கு உதவுகிறதா? பதில் இல்லை. காட்டில் வாழும் விலங்குகளுக்கு உணவை தேடி கண்டுபிடிப்பது ஒரு முக்கியமான திறன். பழங்கள், விதைகள், பூச்சிகள் என இயற்கையில் கிடைப்பதை தேடி குரங்குகள் உண்ணும். ஆனால் மனிதர்கள் தினமும் பிஸ்கட், சிப்ஸ், பன், பப்ஸ் என கொடுக்க ஆரம்பித்தால் என்னாகும்? எதற்கு மரம் ஏறி பழம் தேடணும், ரோட்டில் உட்காந்தா சாப்பாடு வருதே என அவை சோம்பேறியாகிவிடும். சில மலைப்பகுதிகளில் குரங்குகள் இப்போது மனிதர்களின் பைகளை பறிக்கின்றன. கையில் உணவுப் பொட்டலம் தெரிந்தாலே துரத்துகின்றன. இது அவற்றின் தவறல்ல, நாம் தான் அவற்றை அப்படி பழக்கிவிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பிஸ்கட், சாக்லேட், சிப்ஸ் போன்றவை மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள். அவை குரங்குகளின் இயற்கை உணவு அல்ல. மேலும் மனிதர்களிடம் அதிகமாக பழகிய விலங்குகள் மனிதர்களை இயற்கையான பயத்துடன் பார்க்காமல் விடுகின்றன. இதனால் மனிதர் விலங்கு மோதல்கள் அதிகரிக்கின்றன. கடி, காயம், நோய் பரவல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இது வனவிலங்கு பாதுகாப்புடன் எப்படி தொடர்புடையது? வனவிலங்குகள் வனத்திலேயே இயற்கையாக வாழ வேண்டும். மனிதர்களின் உதவியை நம்பி வாழ ஆரம்பித்தால் அவற்றின் இயல்பான நடத்தைகள் மாறிவிடும். ஒரு விலங்கை பாதுகாப்பது என்றால் அதை சுதந்திரமாக அதன் இயற்கையான வாழ்வில் வாழ விடுவது.

0: தான், தினமும் டிஃபன் வாங்கி கொடுப்பது அல்ல. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இதற்கு தொடர்பு இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு விலங்கும் இயற்கையில் ஒரு பங்கை வகிக்கிறது. குரங்குகள் விதைகளை பல இடங்களில் பரப்புகின்றன, அதனால் புதிய செடிகள் வளர்கின்றன. ஆனால் அவை இயற்கை உணவை விட்டுவிட்டு மனிதர்களின் உணவை நம்ப ஆரம்பித்தால் அந்த இயற்கை சுழற்சியும் பாதிக்கப்படும். அதோடு நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கவர்கள், பிஸ்கட் உறைகள், தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவை சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகின்றன. ஆகவே அடுத்த முறை மலைப்பகுதிக்கோ காடுகளுக்கோ சென்றால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. வன விலங்குகளை நேசியுங்கள், ரசித்து பாருங்கள், புகைப்படம் எடுங்கள், ஆனால் உணவு கொடுக்காதீர்கள். ஒரு குரங்குக்கு பிஸ்கட் கொடுக்காமல் இருப்பது சிறிய செயல் போல தோன்றலாம், ஆனால் அந்த ஒரு செயல் ஒரு வனவிலங்கின் இயற்கை வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இயற்கையை நேசிப்போம், வனவிலங்குகளை அவற்றின் வழியில் வாழ வழிவிடுவோம். அழகர் கோவில், பழனி, திருவண்ணாமலை எங்கும் இதே கதை. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வால்பாறை, குன்னூர், அழகர் கோவில், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைப்பகுதிகளில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பது ஒரு சாதாரண காட்சியாகிவிட்டது. பல இடங்களில் குரங்குகள் சுற்றுலா பயணிகளின் பைகளை பறிப்பதும், கார்களின் கண்ணாடிகளை தட்டுவதும், உணவு பொட்டலங்களை பிடுங்குவதும் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல மலைப்பகுதிகளில் குரங்குகள் குப்பை தொட்டிகளை திறந்து உணவு தேடுகின்றன. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் டூ நாட் ஃபீட் மங்கீஸ் என்ற அறிவிப்பு பலகைகளை நீங்கள் பார்க்கலாம். அவை வெறும் அறிவிப்பு பலகைகள் அல்ல, காட்டில் வாழும் உயிரினங்களுக்கு காடுதான் உணவகம். குரங்குக்கு பிஸ்கட் கொடுப்பது அன்பு போல தோன்றலாம், ஆனால் குரங்கை குரங்காக வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1569 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7 மணி. மதுர தென்றல்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: கிட்டீங்க,
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார்.

0: தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோஃபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக்கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல

0: அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நெருங்கலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆசனங்கள் மற்றும் அதன் பயன்களை பற்றி விளக்கம் அளிக்கிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
3: வணக்கம். யோகாசனம், அதன் பயன்கள். யோகாசனத்துல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு. நம்ம பார்க்க போறது அது கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்சு மாற்றி நான் இப்பேன். நிறைய வகைகள்ல பாக்குறப்ப நம்ம மூணுக்கு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு. மக்களே வந்து அடிப்படையா அரைக்கிறது. அண்ட் இது வந்து இல்லைன்னா யாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. அதோடைய பயன்கள் வந்து நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய செய்ய இது வந்து பொருள் செஞ்சாதான் மட்டுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து ஒவ்வொன்றா நான் செய்வேன், இதை கற்றுக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எல்லாருமே இது வந்து என்னன்னா அடிப்படையே தெரியாதவங்களுக்காக ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன். தெரிஞ்சவங்க வந்து பரவாயில்ல, தெரியாதவங்களுக்காக இது ரொம்ப வந்து ஈஸியா புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நின்றுட்டு பண்றது என்ன, காந்துட்டு பண்றது என்ன, நின்றுட்டு அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம நின்றுட்டு ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க. இதுல யாருக்கு என்ன வேணும்,

0: பயிற்சி கொடுக்கறதுதான் அந்த பயிற்சியாளருடைய எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கவும் கொடுக்குது. குழந்தைங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படிதான் கொடுக்கணும். அவங்களோட வந்து ரொம்ப வந்து பேச முடியாது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து அவங்கள வந்து திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். அதுல வந்து ஒரு ஆற்றல் கொண்டு வரும். அவங்க வந்து பெருசா வந்து எடுத்துக்கிட்டு வரல அப்படின்ட்டு அவங்க வந்து பண்ண போயிடுவாங்க. அதனால வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பாலாசனமா இருக்கட்டும், இல்ல லோட்டஸ் போஷன் சொல்லுவோம், சாமி உட்கார்ந்துருக்கிறது மாதிரி இருக்கிறது, அப்புறமா வந்து பட்டர்ஃபிளை போச்சு, எல்லாருக்குமே வந்து அதாரணமா எல்லாருமே நிறைய செய்யும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் யாருனாலும் பண்ணலாம். இது வரையோ கால் வழியோ இதெல்லாம் வராம இருக்கு. ஜீர்ணசக்தி அதிகரிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி வந்து எப்பனாலும் பண்றோம். பஸ்ல டிராவல் பண்றதுனாலும், இல்ல ஒரு இடத்துல இருக்க ரொம்ப டென்ஷனா இருக்கு, படபடப்பா இருக்கு, ஒரு பெரியவங்க அம்மா அப்பா
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆசனங்கள் மற்றும் அதன் பயன்களை பற்றி விளக்கம் அளித்தார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும்.

0: நிறம்கலை 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம்.

வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது.

இதை தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னா இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது, அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.

இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7:35. மதுர தென்றல்.

0: எடுத்து
1: கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து
0: கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து
1: கொழுந்த வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து
0: கொழுந்த வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1529 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தென்றல்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரையை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நெரும்கலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல்.

0: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
1: துள்ளி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. மதுரை தென்றல்.

చిన్నప్పటి

அச்சத்தண்ணியில விளச்சரியும் தாராள வம்சம் இது சாமி அறிக்குருவினா.

0: நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் கஞ்சிரா. ராவே ஹிமகிரி குமாரி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். தோடி ராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்ஷிணாமூர்த்தே என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

0: changed.
1: நிகழ்ச்சி நிறைவாக சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை தொடர்ந்து நம்பி கெட்டவர் எவர் ஐயா என்ற பாபநாசம் சிவன் பாடல் ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்

அரங்கிசையில் இதுவரை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நிறம்கலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 kHz. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1569 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து

谁的答案。

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நெரும்கலை 10:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1829 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல்.

0: tachano, tachano, tachime, tachime, tacatetam, tacatam, tacatam. Tatarita jano, tacatarita jano, tatatim, tacatatim, tajam, tajam. Tadikra, tacadimi, tatatadim, tatatadim, tatacajanuta. Tatajam, tatajam, tatajam, tajam, tajam, tap. Takitatam, takatam, tatam, tagadam. Tajam, tajam, tajam, tajam, tagadam. Takatimi, tagadam. Tam, tam, tagadai.
1: நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இதுவரை அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்டீர்கள்.
1: இசை

பரபரப்புகள் 11:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே

0: வரும்.
1: ஓ, அந்த குப்பையா போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நெரும்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு அறிவிப்புகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி அக்குபெஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரீன் அவர்கள், குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள், அடுத்ததாக டிபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள், சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள், நிறைவாக பெண்களுக்கான சம உரிமைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்குரைஞர் சொர்ணலதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:10 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:27 குரல் அமுதம் தொடங்கி, 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் வரிசையில் இடம்பெற்ற திரைப்படம் வெற்றி விழா, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:15 தமிழர் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மாடு வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள், தொடர்ந்து வேளாண் தகவல். நிறைவாக விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம், சிறுநீரக கற்களும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் அமுதக்கனி நாடகம், எழுதியவர் சேலம் க ஜெகநாதன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 10:00 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக வாதாபி கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 ஆம் ஆண்டு 74 ஆக இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ்

0: காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிங் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி.வி. சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 13 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்று கர்நாடகம் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளையும் காற்று இதே வேகம்.

தமிழகத்தில் இப்பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஏஎம் ராஜா ஜிக்கி பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ஈ. ஆனந்தன், இசை சுதர்சனம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்

0: நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: மெல்லிசை பாடல்களில் அடுத்து செங்கதிர்வாணன் ஏற்றிய பாடல், பாடியவர் TL தியாகராஜன், இசை P விஸ்வநாதன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
4: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
6: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
8: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
7: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
9: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

யாரை பிரிந்த பின் உங்களால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உங்கள் வாழ்வின் மொத்த சந்தோஷம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணில் பிறந்த யாவரும் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ யாரோ ஒருவரின் அன்பிற்கு உரித்தானவர்கள்தான். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணீருக்கு வேலை இருக்காது, மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மனம் கவலையால் வாடும் பொழுது இவரோடு பேசினால் மனம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று பிறர் நினைக்கும் அந்த ஒரு நபராக வாழ கற்றுக்கொள்வோம். வாழ்க்கை வரமாகும். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

0: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது நம் விருந்தினர் பகுதியில் அக்குபஞ்சர் மருத்துவ முறை குறித்து விளக்குகிறார் நஸ்ரின் அவர்கள். மனம் மலரட்டும் பகுதியில் குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். அறுசுவை அரங்கம் பகுதியில் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில் பகுதியில் சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைக்கிறார் ஜெயலட்சுமி அவர்கள். நாளும் அறிவோம் பகுதியில் பெண்களுக்கு சம உரிமை விளக்கம் தருகிறார் வழக்குரைஞர் சுவனலதா அவர்கள். நம் விருந்தினர் பல்வேறு மருத்துவ முறைகளில் ஒரு மருத்துவ முறை அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையை பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி வருகின்ற, அதை பல நபர்களுக்கு அதில் சிகிச்சை அளித்து வருகின்ற அனுபவம் உள்ள திருமதி நஸ்ரின் அவர்கள் இன்று நம்மிடையே அதை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
0: முதல்ல அக்குபஞ்சர்னா என்ன, அது எந்த விதமான ஒரு மருத்துவ முறை, அது எங்கேருந்து வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அக்குபஞ்சர்னா அது சீனாலேருந்து வந்த ஒரு மருத்துவ முறை தான். எப்படி சிகிச்சை அளிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மயிர் இலைகளை காட்டிலும் மிக மெல்லிய ஊசிகளை கொண்டு நம்முடைய உடம்பில் இருக்கிற வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக நம்முடைய நோய்களை சரி செய்யும் முறை தான் அக்குபஞ்சருங்கிற ஒரு மருத்துவ முறை. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு தலை வலிச்சா நம்ம தலையை தேய்ச்சி விடுறோம்.
0: ஆமாம்.
1: இருமும் போது நம்ம நெஞ்சு பகுதியை தடவுறோம். எதற்காக? ஏன்னா அந்தந்த இடங்களில் அந்தந்த புள்ளிகளில் ஏற்படுற குறைபாடு, இரத்த ஓட்ட குறைபாடு இல்லாட்டி தேக்கம்ங்கிறதான் நம்ம நோயாக பதிவு பண்ணுறோம். ஸோ அந்தந்த புள்ளிகளில் நம்ம ஊசியை வச்சு குத்துவதன் மூலமாக அந்த புள்ளிகளை செயல்படுத்தி நோய்களை சரி பண்ணுறோம்.
0: ஓஹோ. நீங்கள் குத்தக்கூடிய அந்த ஊசி வந்து நம்முடைய சதை பகுதியை தாண்டி அது நரம்புகளை, நரம்புகளில் போய் தைக்குதா, எப்படி அது?
1: நரம்புகள்லையோ எலும்புகள்லையோ கண்டிப்பாக படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலும்புகளில் படுற அளவுக்கு பெரிய ஊசிகளை நம்ம குத்த போகிறது கிடையாது. ரொம்ப சிறிய அளவிலான ஊசியை தான், நரம்புகளுக்கு பக்கத்தில் இருக்கிற சக்தி ஓட்ட பாதை, அதாவது மெரிடியன் சொல்லுவோம் அக்குபஞ்சரில், அது மெரிடியன் சொல்கிறோம். அந்த பாதையில் தான் நம்ம அந்த ஊசிகளை குத்துறோம். கண்டிப்பாக நரம்பு மேலே கிடையாது, நரம்பு பக்கத்தில், பக்கத்திலே இருந்தாலும் அது நரம்புகளில் படாது. ஏன்னா நம்மளுடைய நரம்பு வந்து இயற்கையாகவே ஒரு வளவளப்பு தன்மையானது, அது இவ்வளவு மெல்லிய ஊசியை வச்சுலாம் அதை குத்திட முடியாது. ஸோ நம்ம அது பக்கத்தில் தான் குத்துவோம்.
0: இப்போ நம்ம வெறுமனே அந்த ஊசிகளை நீங்கள் உள்ளே குத்துறதுனால நமக்கு நோய் எப்படி இப்போ சரியாகுது?
1: நம்மளோட மருந்து இல்லாமல் மருத்துவ முறை தான் அக்குபஞ்சருங்கிறது, அதில் மருந்தே கிடையாது. அப்போ மருந்து இல்லாமல் எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, உள்ளுறுப்புகளில் நம்ம வைத்த வலிக்கு, வாமிட்டிங், காய்ச்சல்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கும். நம்ம உடம்புல நிறைய புள்ளிகள் இருக்குது. அந்தந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த புள்ளிகளில் நம்ம அந்த ஊசியை குத்துறதன் மூலமாக அங்கே ஒரு சின்ன ஒரு மின் தூண்டலை ஏற்படுத்துகிறோம். அது ஆக்டிவ் ஆகி நம்மளோட உடம்புல உள்ள பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை அதுவே சரி பண்ணிடுங்கிறதா அக்குபஞ்சரோட தத்துவம்.
0: இந்த அக்குபஞ்சர் தத்துவ முறைங்கிறது இந்திய மருத்துவ முறை தானா, எப்படி?
1: இது வந்து சீனாலேருந்து வந்த ஒரு மருத்துவ முறை தான். அங்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல இருந்தது அக்கு டச்சு தான். அக்கு டச்சாக இருந்து அதுக்கப்புறம் காலங்கள் வர வர ஒரு முன்னால் தான் கூர்மையான ஆயுதங்களை கொண்டோ, கூர்மையான பொருட்களை கொண்டோ அந்த இடத்த குத்தி வைத்தியம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்தது தான்.
0: அக்கு டச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில சமயங்களில் நான் அக்கு ப்ரெஷர் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அக்கு டச், அக்கு ப்ரெஷர், அக்கு

0: இது எல்லாமே ஒரே இதை தான் குறிக்குதா, அல்லது இதுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்குதா?
1: எல்லாத்துக்கும் வந்து புள்ளிகள் பொதுவானது, புள்ளிகள் மாறாது. அக்கு பஞ்சர், அக்கு டச் அல்லது அக்கு ப்ரெஷர்னு சொல்லக்கூடியதில் வந்து புள்ளிகள் மாறாது. அக்கு டச்சு அல்லது அக்கு ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய முறைகளில் நம்ம வெறும் கைகளாலேயோ இல்லை கூர்மை இல்லாத ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு உலோகத்துண்டு அதை மாதிரி வச்சோ நம்ம அந்த புள்ளிகளை அழுத்தி தூண்டுதல் பண்ணுறோம். அக்கு ப்ரெஷரில் வந்து நீடில் போட்டு அக்கு பஞ்சர் நீடலை வச்சு குத்துறது, அது பேர்னால அக்கு பஞ்சருங்கிற பேர் வந்ததே அதுதான்.
0: பஞ்சர்
1: பஞ்சர் பஞ்சர்னாலே குத்துதல் அர்த்தம், ஆக்கஸ்னா ஊசின்னு அர்த்தம், பஞ்சர்னா குத்துதல் அர்த்தம். அக்கு பஞ்சர்னா ஊசியில குத்துறது தான், அக்கு டச்னா நம்ம கைகளால தொடுவது. புள்ளிகள் வந்து ரெண்டுக்குமே சமந்தான்.
0: இப்ப நீங்க புள்ளிகள் அப்படிங்கறது நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொல்றீங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத புள்ளிகள், அந்த புள்ளிகள் பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
1: அந்த புள்ளிகள் நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட புள்ளிகள் இருக்கு மருத்துவ முறையில், அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்குபஞ்சரோட புள்ளிகள் தொகுக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு வந்த மருத்துவர்கள் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செஞ்சு கண்டுபிடிச்ச புள்ளிகள்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு சொல்லிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் இருக்கு நம்மளோட உடம்புல. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணிடலாம்.
0: இது குத்தும் போது வலிக்குமாங்க?
1: கண்டிப்பாக லேசான ஒரு சின்ன வலி இருக்கு, ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி, ஒரு கொசு கடிக்கிற மாதிரியான அந்த ஊசியை முதல்ல நம்மளுடைய தோலினுடைய மேல் பகுதியில் வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்தும் போது ஒரு சிறிய அளவு நிச்சயமாக வலி இருக்கும், வலிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக ஒரு சின்ன வலி இருக்கும். அதை தாண்டி நீடில் போட்டதுக்கப்புறம் வலிக்காது கண்டிப்பாக.
0: இப்போ ஒரு நோய்க்காக உங்ககிட்ட வர்றாங்க, எவ்வளவு காலத்துக்கு போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா, அல்லது ஆள்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் அதை தீர்மானிக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே கால அளவில் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி, ஒவ்வொருடைய மனிதர்களுடைய அமைப்பும் அவங்களுடைய உள்ளுறுப்புகளுடைய அமைப்பு தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு முதல் நாளிலேருந்தே நல்ல ரிசல்ட் பார்த்துருவாங்க, சில பேருக்கு ரெண்டாவது வாரத்தில் தான் ரிசல்ட்டே காட்ட ஆரம்பிக்கும், ஏன்னா அவங்களுடைய உள்ளுறுப்பு கிட்னியோட ஃபங்க்ஷன் லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது, சின்னதாக எனக்கு இந்த அடிப்பட்டதுனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வந்தவங்களுக்கு டக்குன்னு நம்ம ரிசல்ட் கொடுத்து அனுப்பிடலாம். ஆனால் 10 வருஷமாக அந்த பிரச்சனையில் இருக்கேன், ஒரு 15 வருஷமாக அந்த பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கே ஏற்ற மாதிரி கால இடைவெளி கொஞ்சம் அது ஜாஸ்தியாக தான் செய்யும், அது இயற்கை தான், எல்லோருக்கும் ஒரே அடிப்படையில் வேலை செய்யாது. இப்போ எங்கிட்ட வந்தவங்களில் முதல் நாள் நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் வாரங்கள் எடுத்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மாற்றத்தை உணர்ந்துருவாங்க, மாற்றத்தை உணர்றதால மட்டும்தான் அவங்க அகை நம்ம கிட்ட வருவாங்க. ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் வர்றதுக்கும் ஒரு மாற்றம், உங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள், நாங்கள் அதை தான் கவனிக்க சொல்லுவோம். வலி போயிடுச்சா நான் அடுத்த நாள் வந்து கேட்கவே மாட்டோம், அடுத்த நாள் நீங்கள் நேற்றுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க, வலி எத்தனை பர்சன்டேஜில் குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்பேமே ஒழிய போட்ட உடனே வலி போயிருச்சான்னு கேட்க மாட்டோம். ஸோ சில விஷயங்கள் படிப்படியாக தான் சரியாகும்.
0: இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஊசிகள், இதில் பயன்படுத்துகிற அந்த ஊசிகள், ஒருத்தருக்கு பயன்படுத்தினதையே நீங்கள் திருப்பி இன்னொருத்தருக்கும் பயன்படுத்துவீங்களா, எப்படி? அது
1: இப்போ வந்து இருக்கிற நீடில் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ நீடில்ஸ் தான், ஒரு ஒன் டைம் யூஸ்,
0: ஒரு தடவை
1: ஒரு தடவை யூஸ் பண்ணி
0: இன்னொரு பயன்படுத்தி
1: திருப்பி டிஸ்போஸ் பண்ணிடுவோம்.
0: இது வந்து உள்ள எதுவும் சாப்பிட்றதுக்கு மருந்து அப்படி நீங்கள் எதுவும் இதில் கொடுக்குறீங்களா?
1: இது வந்து மருந்து இல்ல மருத்துவ முறை தான்.
0: ஓஹோ.
1: சோ அதனால உள் மருந்து நாங்க எதுக்காகவும் கொடுக்கறது இல்ல.
2: இதுவரை அக்குபஞ்சர் மருத்துவ முறை குறித்து விளக்கியவர் நசரின் அவர்கள். மனம் மலரட்டும். குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா? விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள்.
0: இப்போ குழந்தைங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம பொதுவான ஒரு நம்ம சொல்கிறத எல்லாருமே வழக்கமாக வச்சுருக்கிறோம். பொதுவாக அந்த காலத்தில் வந்து குழந்தைகள்கிட்ட ஒரு குழந்தை தன்மை இருக்கும், ஒரு ஒரு வெகுளித்தனம் இருக்கும் பேசுறதில் அல்லது கேள்வி கேட்குறதில். இன்றைக்கி வந்து அந்த இது கண்டிப்பாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய காரணங்களும் நமக்கே தெரிஞ்சது தான். நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள், ஊடகங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் தான் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இல்லாமல் இன்றைக்கி அவங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து அவங்க எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அதை நம்ம கையாளுற தன்மை, இதை பற்றி நிறைய அனுபவம் மிக்க ஒரு பள்ளியை நடத்தி வருகின்ற திருமதி பிருந்தா பார்த்திபன் அவர்கள் இன்று நம்மிடையே தங்களுடைய கருத்துக்களை

0: பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: இப்போ வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அவசர யுகத்தில் நம்ம இருக்கிறோம், குழந்தைகளுக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் கம்மியாக இருக்குது. அப்போ குழந்தைங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க, நம்ம இதைத்தான் அதிகமாக கவனிக்கிறோமே தவிர அவங்களுடைய குணாதிசயங்களை பேணி காக்கிறதுலையோ அல்லது அதை மேம்படுத்துவதற்கோ யாருமே அதில் வந்து நம்ம கவனம் அதிகமாக செலுத்துறதில்லை. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: குழந்தைங்க வந்து ஒரு சின்ன செடி மாதிரி தான், சொல்லுவேன். எவ்வளோ அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் மரமானதுக்கு பிறகு நான் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து என்ன இதெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, அது வந்து வயிறு நிறைச்சிட்டா மட்டும் பத்தாது. அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் ஒரு ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஒரு குழந்தைக்கு எடுக்க முடியாது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி காமிக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை அது உட்கொள்ளும்.
0: கண்டிப்பாக.
1: ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக இருக்கிறோம். முந்தைய அளவுக்கு இப்போ லேடிஸ் யாரும் வீட்டில் இருக்க முடிகிறதில்ல. எல்லாரும் ஒரு சொந்த பிஸ்னஸோ இல்லை ஒரு வெளி வேலைக்கோ போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த இருக்கிற டைமை எப்படி குவாலிட்டி டைமாக, குவாலிட்டி டைம்னா அந்த குழந்தைக்கு அவனுடைய மென்டல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், படிப்புக்கு அகாடமிக் டெவலப்மெண்ட், அதுக்கு எவ்வளோ அழகாக பிரித்து நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக் டெவலப்மெண்ட் டக்குன்னு கண்ணுக்கு தெரியும். ஒரு ரிப்போர்ட் கார்டு போட்டு வச்சுருக்கோம், இவ்வளோக்கு நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, ஒரு இவ்வளோக்கு இவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்க. அந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டை பதிஞ்சு நமக்கு வருது. ஸோ அதை மட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
0: நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு போய் விட்ட காலத்திலிருந்து நம்ம இதை மட்டும்தான் அதிகமாக
1: மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு மிச்சதுக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும் நம்ம குழந்தை எந்த இடத்துல மேம்படுத்தியிருக்கோம், எந்த இடத்துல அந்த குழந்தைய நம்ம வழி நடத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஒரு அம்மாவால் தெரியும். என் குழந்தையால் வீட்டில் இருக்கும்போது பேசாமல் இருக்கிறான், ஒரு நாலு பேரோட பார்க்கில் விளாண்டா கண்டிப்பாக சண்டை எழுத்துட்டு வந்துடுறான். அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரியணும் இந்த குழந்தைக்கு நாலு பேரோட சமூகமாக பழக தெரியல. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒன்று தனியாளர் என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்க கூட சேராத, அவன் அடித்தா நீ அம்மாட்ட வந்துரு, அம்மாட்ட வந்து சொல்லு, நான் வந்து சொல்ல வரேன்.
0: இதுதான் எல்லாரும் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையாளுவதற்கு.
1: அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன், இது பண்ணால் நம்ம குழந்தை சேஃபாக இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு சோஷியல் பிஹேவியர் நம்ம சொல்லித்தரதே கிடையாது. அந்த குழந்தையோடைய மார்க்கு நல்லாயிருக்கும், ஆனால் நாளைக்கு அந்த குழந்தை எல்லா தனிப்பட்ட ஒரு தீவில் ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாது. எல்லாருக்கும் கூட சேர்ந்து சமூகத்தில் தான் வாழணும்.
0: சோஷியல் பிஹேவியர் அவசியம்ங்கிறீங்களா?
1: அவசியம். நாலு பேர் கூட எப்படி பழகணும், எதை விட்டு கொடுக்கணும், ஏமல ரைட் இருந்தா நான் எதை விட்டு கொடுக்காமல் யாரையும் அடிக்காமல் அதை எப்படி பெறுவது. இந்த சூழ்நிலை வீட்டில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓ இப்படி பண்ண அப்படி நடக்கும். எல்லாருக்கும் அதிகாரத்தை மட்டுமே நான் காமிச்சு ஒரு பெற்றுக்கிட்டே இருந்தேன்னா அந்த குழந்தைக்கு ஒரு டைம்ல தெரியும் இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா கிட்ட நீங்க முட்டை வாங்கலன்னா போய் ஆயப்பா கிட்ட போய் வாங்கிக்கிடுவேன், இன்னொரு அதிகாரி உங்களுக்கு மேலே இருக்கிறத ஃபீல் பண்ணுச்சுன்னா அதே இது அந்த குழந்தை வரத்துல எடுக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு நேரம் தெரியும் ஸ்கூல்ல இது நடக்காது, இப்படி பேசினா ஸ்கூல்ல அண்ணனுமே மண்டை தட்டி உட்கார வைக்கப்படும். அப்ப நான் எப்படி ஒருதை எதிர்கொள்றேங்கிறது அந்த குழந்தைக்கு வீட்டுலதான் முதல்ல படிக்குது. அம்மாவோட ஒரு சிறந்த ஆசிரியர் கிடையாது, வீடோட ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் கிடையாது. சோ இங்க ஆரம்பிக்காமல் எல்லாரும் நான் ப்ரீகேஜியில் கொண்டு போய் போட்டேன், என் குழந்தைக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வந்து ஒரு பெரிய மகான் ஆயிடுவான்னா கிடையாது. ஆரம்பம் மேடம் அந்த குழந்தை பிறந்த நாள் முதற்கொண்டு இட் ஹாஸ் டு ஹேப்பன் அட் ஹோம். ஏன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு சொல்றது வந்து மேம் 5-6 மணி நேரம் உங்க கூட தான் இருக்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்குறான், 2 மணி நேரம் டிராவல போயிருச்சு, ஏன் கூட 3 மணி நேரம் தானே இருக்கிறான். ஆனால் அந்த பாடி
0: நியாயப்படுத்துகிறாங்க, பிள்ளைகளுக்குரிய எல்லா குவாலிட்டிஸையும் ஆசிரியர்கள் கொண்டு வந்துடணும், ஏன்னா அவங்க கூட தான் நிறைய நேரம் இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இப்ப கேள்வி
1: கேட்கறாங்க. எஸ் எங்களுக்கு அதுல பெரிய பங்கு இருக்கு. என்னைக்கு ஒரு ஆசிரியர் வந்து கீப் குவைட் அப்படின்னு கத்துறாங்களோ அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க அமைதியா இருக்க போறது இல்லை. நான் அமைதியா இருந்து சொல்லிக் கொடுக்கறத நான் அமைதியா இருந்தா சொல்லிக் கொடுக்குமே ஒழிய சொல்லிக் கொடுத்தா சொல்லுங்க. இது ஆசிரியர் பங்கு நிறைய இருக்குது. ஆனால் அந்த மியூச்சுவல் பாண்டிங், ஒரு இமோஷனல் பாண்டிங் அம்மா அப்பா கூட குழந்தைக்கு ஜாஸ்தி. அடுத்துதான் ஆசிரியர். ஆசிரியர் வந்து சொல்றாங்க, நான் கேட்கணுங்கிற கடமை இருக்குது. வீட்டுல வந்து அந்த பாண்டிங்கோட நடக்கிறது வந்து இதுதான் முதல் பள்ளிக்கூடம். இங்கதான் ஆரம்பிக்கணும், பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
2: குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா? விளக்கியவர் பிருந்தா பார்த்தி.

0: பன் அவர்கள். அறுசுவை அரங்கம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபன் பாக்ஸ் சமையல்ல பனீர் அவல் பிரியாணி. கைக்குத்தல் அவல் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், அந்த கலவை, அதாவது எல்லா காய்கறி கலவையும் 2 கப் எடுத்துக்கோங்க. நறுக்கிய வெங்காயம் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணீர் 2 கப் எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கோங்க. மல்லி புதினா இலை கொஞ்சோண்டு. இஞ்சி பூண்டு விழுது 2 கரண்டி, அதாவது தேக்கரண்டி. கரம் மசாலா தூள் 1 கரண்டி. தக்காளி 100 கிராம். நெய் 50 கிராம். பெருஞ்சீரக தூள் வந்து 1/2 கரண்டி. இப்போ நம்ம வந்து பனீரை வந்து தனியாக பனீர் 100 கிராம் எடுத்து தனியாக ஒரு வத்தல் பொடி எல்லாம் போட்டு, நீங்கள் உப்பு மத்தல் பொடி போட்டு ஜஸ்ட் லேசாக பொறிச்சு வச்சுக்கோங்க. தனியாக சின்ன சின்ன துண்டுகளாக அதை தனியாக வச்சுட்டு அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிச்சிடணும். ஒரு கடாயில் நெய் ஊற்றி கரம் மசாலா தூள் அப்புறம் பெருஞ்சீரக பொடி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு பிறகு திருப்பி வதக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கின காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கி உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வச்சுருங்க. புதினா மல்லியை வந்து போட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு வரும்போது ஊற வச்ச அவலை போட்டு நல்லா கிளறணும். உதிரியாக வரும் அந்த இது, உதிரியாக வரும்போது நல்லா வேக வச்சு எல்லா காய்கறியும் வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பனீரை போட்டு ஒரு கிளறு கிளறி அப்படியே மூடிடுங்க. இது வந்து இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும். நான் மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காய பச்சடி, அதாவது தயிர் பச்சடி வச்சு கூட கொடுத்து சர்வ் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.
0: இதுவரை டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தந்தவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.

0: நலம் நம் கையில். சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைக்கிறார் ஜெயலட்சுமி அவர்கள்.
1: குடும்பத்தினர்களின் ஆரோக்கியத்திற்கு உண்ணும் உணவு சத்தானதாக இருப்பது அவசியம். அது மட்டுமல்ல, நாம் உண்ணும் உணவை சரிவிகித உணவாக எடுத்துக்கொண்டால் குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் மேம்படும். சரிவிகித உணவு என்றால் நம் உடலுக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ், நீர்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் சரிவிகித உணவு என்று சொல்வோம். பொதுவாக தினமும் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் நமக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிறதுனால இதனை ஆற்றல் கொடுக்கும் உணவு, அதாவது எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னு சொல்வோம். தானியம் மற்றும் பருப்பு நிறைந்த இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, கிழங்கு வகைகள், வாழைப்பழம், இவற்றில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறது. ரெண்டாவது, உடல் செல்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக இருப்பதால் புரோட்டீனை பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு சொல்வோம். பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள், மீன், முட்டை, சிக்கன், பால் போன்றவற்றில் புரதம் அதிக அளவில் உள்ளது. மூணாவது, கொழுப்பு பல உடலியல் செயல்பாடுகளுக்கு முக்கியமானதாக

0: இருக்கிறது. இதுவும் ஆற்றல் தரக்கூடிய உணவுதான். எண்ணெய், நெய், முட்டையின் மஞ்சள் கரு, இறைச்சி உணவு மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இவற்றில் கொழுப்பு சத்து அதிக அளவு இருக்கிறது. உடலை பாதுகாக்க மற்றும் நோய்கள் வராமல் தடுக்க விட்டமின்ஸ் மற்றும் மினரல் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவற்றில் அதிகம் உள்ளன. குறிப்பாக கீரைகளில் உடல் இயக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. அதாவது கீரைகளை பயிர் வகைகளுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது உடலின் ஆரோக்கியம் மேம்படும். நாம் சாப்பிடக்கூடிய தினசரி உணவில் இந்த அனைத்து வித சத்துக்களும், அதாவது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் கலந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மிக முக்கியமானதாக தவிர்க்க முடியாத சத்தாக இருக்கிறது நீர் சத்து. நமது உடலில் 65% நீர் சத்து தான். நமது உடலில் வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் சீராக நடைபெறுவதற்கும் மற்றும் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த நீர் சத்து முக்கியமானதாக இருக்கிறது. சரி, இப்போ நாம பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்களுக்கு ஏற்ற சத்தான ஆரோக்கியமான உணவை பற்றி பார்ப்போம். பிறந்த குழந்தை முதல் 6 மாத குழந்தைகளுக்கு முதன்மை உணவாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த தாய்ப்பாலில் உள்ளது. இந்த சமயத்தில் தாய் தன் உடல்நிலை மற்றும் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் பால் சுரப்பிகள் நன்றாக செயல்பட்டு குழந்தைக்கு போதிய அளவு பால் சுரக்கும். 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 முதல் 8 மாத குழந்தைகளுக்கு திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முழுமையான திட உணவுகளாக இல்லாமல் கஞ்சி பக்குவத்தில் கொடுக்கலாம். அதாவது ராகி கூழ், அரிசி கஞ்சி, மசித்த உணவு எல்லாம் கூழ் பக்குவத்தில் கொடுக்கலாம். இப்பருவத்தில் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது. இணை உணவு கொடுக்க ஆரம்பித்ததும் குழந்தையானது தாய்ப்பால் குடிப்பதை குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். அதற்காக தாய் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ நம்ம 8 முதல் 10 மாத குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். 8 முதல் 10 மாத குழந்தைகளுக்கு ஆவியில் வேக வைத்த உருளைக்கிழங்கு, கேரட், சர்க்கரை வள்ளி கிழங்கு, ஆப்பிள், மசித்த வாழைப்பழம் இவற்றை கொடுக்கலாம். எல்லாவற்றையும் நன்கு மசித்து கொடுக்க வேண்டும். 10 முதல் 12 மாத, அதாவது 1 வயது குழந்தைகளுக்கு வேக வைத்து மசித்த கேரட், பீட்ரூட், முட்டையின் மஞ்சள் கரு, இட்லி, பருப்பு சாதம், கீரை சாதம் இவற்றை நன்கு மசித்து கொடுக்கலாம். 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் சாப்பிடும் அனைத்து சத்தான உணவுகளையும் கொடுக்கலாம். சின்ன வயதில் நாம் கொடுக்கக்கூடிய உணவுதான் ஆயுள் முழுவதும் சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நாம் குழந்தைகளுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வந்தாலே அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படாது. ஊட்டச்சத்து நிறைந்த சத்தான உணவு கொடுக்கும்போது தான் அந்த குழந்தை வேகமாகவும் ஆரோக்கியமானதாகவும் வளர்கிறது. பொதுவாக குழந்தைகள் வேகமாக வளரும் பருவங்களை இன்டென்சிவ் பீரியட் ஆஃப் குரோத்னு சொல்லுவோம். அதாவது அதி தீவிர வளர்ச்சியடையும் பருவம்னு சொல்லுவோம். அதாவது 3 பருவங்கள் இருக்கு. முதல்ல ப்ரீ நட்டல் பீரியட், இன்ஃபென்சி பீரியட், அடலசன்ஸ் பீரியட்.
1: இதுவரை சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைத்தவர் ஜெயலட்சுமி அவர்கள். நாளும் அறிவோம். பெண்களுக்கு சம உரிமை விளக்குகிறார் வழக்குரைஞர் ஸ்வர்ணலதா அவர்கள்.
2: பெண்கள் எல்லா துறையிலையும் நம்மளால நிச்சயமா வந்து அச்சீவ் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை பெண்களால எதையும் சாதிக்க முடியும். எந்த ப்ரொஃபஷன் ஆனாலும் அதில் பேஷன் வேணும். நமக்கு வந்து அதில் விரும்பி நம்ம எந்த வேலையும் செய்யும் போது எவ்வளவு அலுப்பு இருந்தாலும் நமக்கு அது தெரியாது. சம உரிமைன்றது பெண்களுக்கான உரிமை இல்லை, அது மனித உரிமை. இட்ஸ் எ ஹியூமன் ரைட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எம்ப்ரேசிங் ஈக்குவிட்டி அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி. ஈக்விட்டினா என்ன, ஈக்வாலிட்டினா என்ன? சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, 25 வயசு புருஷன் இருக்காரு. ஸோ ஒரு அந்த குழந்தைக்கு 1 இட்லி கொடுப்போம் இல்லை 2 இட்லி கொடுப்போம்? இல்லை, ஈக்வாலிட்டி தான் எங்கள் வீட்டில் சம உரிமைன்னு சொல்லி அவருக்கும் 2 இட்லி கொடுத்தான்னா அவருக்கு பசிக்கும். இல்லை, ஈக்வாலிட்டி தான் அப்படின்னு சொல்லி பெரிய அவர் ஹஸ்பண்டுக்கு 5 இட்லி சாப்பிட்றவர் குழந்தைக்கும் 5 இட்லி கொடுக்க முடியுமா? சம நீதி அப்படின்றது யாருக்கு என்ன தேவையோ. ஒரே ரன்னிங் ரேஸில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சோடு நம்ம சேர்ந்து ஓட முடியாது. 5 வயசு குழந்தைங்களுக்கு ஜூனியர், சப் ஜூனியர், சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னு தனித்தனி இது வைக்கிற மாதிரி அந்த ஈக்விட்டின்றது அந்த சமமான நீதி கிடைக்கணுன்றதானே உடைய ஈக்வாலிட்டின்ற சம நீதி கிடையாது, அது அது சமத்துவ நீதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல, ஆனால் ஈக்விட்டினால தான் இன்றைக்கி அவ்வளோ லாவும் நமக்கு இருக்குது. இது ஒர்க் பிளேஸ் ஆக்ட், விமன் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013, பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்கக்கூடிய

சட்டம் நமக்கு இருக்கு, ஆண்களுக்கு இருக்கா? இல்ல இல்ல, ஏன் நமக்கு மட்டும் இருக்கு? ஸோ சட்டம் ஈக்விட்டியை பார்க்குது. ஈக்விட்டி, நமக்கு சம நீதி கிடைக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸில், என்வாயன்மெண்ட்டில் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலை வேலை பார்க்கணும். நம்ம எந்த விதமான பாலியல் தொந்தரவோ சீண்டலோ தொந்தரவோ கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஆணுக்கு நிகராக நம்ம வேலை பார்க்கணுன்றக்காக தான் அந்த ஈக்விட்டி நமக்கான சட்டம், ஈவ்டீசிங் ஆக்ட், ரேகிங் ஆக்ட், எல்லா சட்டமும் யாருக்கு கொடுத்துருக்காங்க? நமக்கு மட்டும் தான், ஏன் ஆண்களுக்கு இல்லை? அந்த இடத்துல ஈக்விட்டி. ஸோ சட்டம் வந்து ஈக்விட்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், குறைஞ்சது 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய

நமக்கு மட்டும்தான், ஏன் ஆண்களுக்கு இல்லை? அந்த இடத்துல ஈக்விட்டி. ஸோ சட்டம் வந்து ஈக்விட்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், குறைஞ்சது 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது தனியார் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷிப்பிங் கம்பெனியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணால் அங்கே அந்த இடத்துல ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் புகார் குழு இருக்கணுன்றது சட்டம் சொல்லுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி, அப்போ 10 பேருக்கு குறைவாக இருக்கிறவங்க, ஒரு கட்டட வேலை பார்க்குறவங்க, இல்லை வந்து ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பாலியல் தொந்தரவு வருது, அந்த வீட்டு ஓனரால் வருது, இல்லை ஒரு சித்தாளுக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி இது அமைப்பு வந்து சமூக நலத்துறையில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து யாராவது பேசினாலோ சிரித்தாலோ உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால், அதாவது நமக்கு பிடிக்காமல் வித் தவறான எண்ணத்தோடு நமக்கு உன் ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்கிறது, இல்லை மெசேஜ் நிறைய மெசேஜஸ் தான் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. த்ரூ சோஷியல் மீடியாவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒரு கீழ்நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் கூட சேஃபாக தான் இருக்கணும், அந்த அதிகாரின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த பெண்ணுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்களை வந்து, நம்ம ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்கு ட்ரெஸ் அழகாக இருக்குது, இன்றைக்கி நீ அழகாக இருக்கிற, இன்றைக்கி வா அப்படி சொன்னாலே நமக்கு பிடிக்கலைனா, நமக்கு பிடிக்கலைனா அப்படி சொன்னால் கூட அது வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்க. அது வந்து அதாவது யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்டேக் அண்ட் கிரைம், இட்ஸ் எ கிரைம் அண்டர் போஸ்ட் ஆக்ட். அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், இட்ஸ் எ இதுக்கு ஒரு இது. இந்த கமிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐடென்டிட்டி ஷுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு, நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து அடையாளத்தை காமிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிஏ ஆக்ட் சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே இந்த சட்டம் வராது. இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, பெண்கள் வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும். இந்த ஆக்ட் எப்படி வந்தது யாருக்காவது தெரியுமா? இந்த சட்டம் வர்றதுக்கு காரணம் ஒரு விமன். அந்த விமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு களப்பணியாளர், ஃபீல்டு ஒர்க்கர், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்தின உடனே அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஏன்னா அந்த ஊரில் அந்த கிராம மக்களில் சைல்டு மேரேஜ்ன்றது ரொம்ப காமன். குழந்தை திருமணம் நம்ம சட்டமே எப்படி இருந்தது, இப்போ தானே சைல்டு மேரேஜ் வந்து 18 வயசுன்னு கொண்டுருக்காங்க, அதுக்கு முன்னாடி 14 வயசு, அதுக்கு முன்னாடி பாலிய விவாகம் சட்டப்படி செல்லுன்றது. அப்போ அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை திருமணத்தை தடுத்தப்போ அந்த கிராமத்து ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை என்ன பண்ணுறா, உடனே வந்து அப்படியே டிப்ரெஷன் போய் தாழ்வு மனப்பான்மை போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறி தற்கொலை பண்ணிக்கிட்டாலா? இல்லை, அந்த பெண் என்ன பண்ணிட்டான், நான் என்னோட வேலை அது, நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், கவர்மெண்ட் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கு சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்கு, என்னுடைய பணியை நான் செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்து, எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்துக்கு காரணம் நான் இல்லை, அப்போ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இனிமேல் என்னை போல் எந்த பெண்மணிக்கும் அந்த இது குற்றம் நடக்கக்கூடாது, அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரேவர்களுக்காக போராடினாங்க. அவங்க போராடி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்குக்கு அப்புறம்தான் அவங்களுக்கான அந்த தண்டனை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த வழக்கில் விசாகா கைட்லைன் சொல்லி 10 கைட்லைன் கொடுக்குறாங்க. ஒரு பெண் ஒரு இடத்துல வேலை பார்த்தா அவளுக்கு சேஃபாக எப்படிலாம் இருக்கணும், எந்த ரூல்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த ஆக்ட், போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான, ஏன்னா நம்மளை கிண்டல் பண்ணாலோ சீண்டுனாலோ பேசினாலோ நமக்கு ஒரு சைகை காமிச்சாலோ இல்லை எந்த வழியிலையாவது நமக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்தாலே, எல்லாருமே பாலியல் பலாத்காரம்னா என்னமோ ரேப் பண்ணாதான், கையை பிடிச்சிடுதா இழுத்தாதான், கட்டி பிடிச்சாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை சைகை காமிச்சாலோ கண்ணடித்தாலோ விசிலடித்தாலோ என்ன பண்ணாலும் நமக்கு அது பிடிக்கலைன்னா அது ஒரு அஃபென்ஸ்னு கொண்ட அளவுக்கு ஏன் அதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இது வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெண்மணி தான் அந்த இடத்துல காரணமாக இருந்தாங்க. நமக்கு இந்த சட்டம் இன்றைக்கி வர்றதுக்கு அந்த பெண்மணியோட வீரம் தைரியம் தான். புகார் கொடுத்தோன்னா பயம், குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்களோ, இந்த புகாரை கொடுத்துட்டு அடுத்து நம்ம நாளைக்கு வேலைக்கு அனுப்புவாங்களோ, அடுத்தது வந்து வெளியே மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், இன்னும் விக்டிம் பிளேமிங் நேச்சர் நம்ம ஊரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களே பெண்களுக்கு எதிரான விமர்சனம் வச்சுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வானமே இல்லை தான், அவ்வளோ நம்ம வந்து நிறைய பறந்து போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் எப்படி பறக்கணும்னா, அந்த கூந்தங்குளத்தில் பார்த்தீங்கன்னா, கூந்தங்குளம் நம்ம ஊர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அந்த பறவைகள் பேர்ட் சென்ச்சுரி, அதில் வெளிநாட்டு பறவைகள் எத்தனையோ மைல் பறந்து பறந்து பறந்து பறந்து பறந்து நம்ம ஊருக்கு வந்து இங்கே இருக்க சீதோஷ நிலை, இங்கே இருக்க என்வாயன்மெண்ட்டில் அந்த குஞ்சு பொறிச்சு அடைப்பு காத்து திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கு அத்தனை மைல் பறந்து போகுது. பட் எந்த மேப்பும் இல்லாமல், எந்த நேவிகேட்டரும் இல்லாமல், எந்த லைட் ஹவுஸும் இல்லாமல், எந்த ஊரும் இல்லாமல் அந்த பறவைகள் வந்து அவ்வளோ தூரம் பறந்து வருதுன்னா, அப்போ அதோட முக்கிய அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ்டாக அந்த இலக்கை நோக்கி அது பயணப்படணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த இலக்கை நோக்கி பறந்து பறந்து பறந்து பறந்து மைல் கணக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு ஒரு இலக்கு வேணும். பெண்கள் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற விஷயம், அதுக்காக நான் ஒரு இது மைல்ஸ்டோன் செட் பண்ணிட்டு தான் இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. வழியில் நிறையா வரலாம், நம்ம இறங்கி அங்கேயும் உட்காந்துட்டு அடுத்து பறந்து போகலாம். நம்மளோட இலக்கு அதுவாக இருந்தால் நினச்சோம், நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ராவல் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதிரான விமர்சனங்களை நம்ம வந்து தவிர்த்தாலே இன்றைக்கி வந்து நம்மளால்

0: வந்து சக்சஸ்ஃபுல்லாக பெண்கள் இன்னும் எத்தனையோ முன்னேற்றம் அடையலாம்.
1: இதுவரை பெண்களுக்கு சம உரிமை விளக்கம் தந்தவர் வழக்குரைஞர் ஸ்வர்ணலதா அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டம்

0: கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில, திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலாக அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட்

0: கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகை
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினாரணை, குண்டாரணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பகல் 1:56.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 2:15. மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டி எம் சவுந்தரராஜன் பி. சுசீலாவின் குரல்களில் அன்பை வா திரைப்படத்திலிருந்து.
3: நான்

0: பாட்டுதானே
1: எங்க பாடுங்க.
0: காதலிலே தோம்பியுற்றால் கண்ணி ஒதுக்கி
1: ஆரம்பத்திலே அவசரமா. ஐயோ இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
0: சொல்லுங்க.
2: கண்ணே
3: கண்ணே
2: கனியே
3: கனியே
2: முத்தே
3: முத்தே
2: மணியே
3: மணியே
2: அருகே

நிரம்புகள் 2:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1569 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

சக்தி ஸ்ரீ கோபாலன் தீப் பாடிய பாடலோடு திரைகானம் நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனா அணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல்

0: 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 569 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
1: கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தே உலகு.
0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.

நேர்களே, நேரம் 5:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது மதுரத்தெஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் இது காட்சலைகளில்.

0: 줌마.
1: நேரம் 5:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல்.
2: வாடி மச்சினியே, ஒரு சிட தேடி மச்சினியே.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஐந்து மணி 45 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை. மதுரை தென்றல் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் இதோ.

நேரம் 5:50 நிமிடம். இப்போது சித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில். இது மதுரை தென்றல். இசைக்கும் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் மாலை 6:01, இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலிக்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியஞ்சலாக 6:10 ஒருபட பாடல்கள், வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து 6:30 மாநில செய்திகள், சென்னைஞ்சலாக 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் முன் ஆகியவை. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ. எட்டு 8:45 மதுரை தென்றல், அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர். இதில் கேட்கலாம் அமுதக்கனி நாடகம், எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். 10:00 அரசின் 12 ஆண்டுகால நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகள் உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 மத்திய அலைவரிசையின் ஒளிபரப்பானது நிறைவு பெறும். இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு

நடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 6:04. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க உள்ளது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பாக டெல்லி அஞ்சலிருந்து.

சத்தம் தடாமல் தட்டு, சத்தம் தடாமல் தட்டு, சத்தம் தடாமல் தட்டு.

0: சிறையினில் பறவைகள் தான் சிறகினை விரித்திடத்தான் பிறந்தது துணிச்சலும் தான் பறந்திடும் இருப்பிடம்
1: தான்
0: எதிரிக்கும் உதிரிக்கும் வெடி வைக்கும் வெடி வைக்கும் திசையட்டும் கொடிகள்

0: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: அஇஅதிமுக வின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதிராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதிராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதிராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதிராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று

முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
3: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜில் வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதில் வந்து சில்ட்ரன் வந்து தங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸு, ஒரு க்ரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீயை வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 crore மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை, பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
1: இதுவரை நீங்கள்

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 1,600,000 crore அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 metric tons அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 crore செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT யில் உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, தொடர்வது ஆகாஷ்வாணி.

0: இன்றைய நமது பண்ணை செய்தியில் பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி பிஎஸ் பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: பிக்குக்கு வந்து நார்மலாக நல்லா வென்டிலேஷன் வேணும். அது போக வந்து அனிமல்லே வந்து வேர்வை சுரப்பி இல்லாத அனிமல் வந்து பிக்கு அப்புறம் பஃபலோ எறும்பாடு இது ரெண்டுக்குமே வந்து வேர்வை சுரப்பி கிடையாது. அதனால அது வந்து உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்காடி தான் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் போய் உருளும், எறும்பாடு பார்த்தா சாக்கடைக்குள்ளே போகும். இந்த வேர்வை சுரப்பி இல்லாதனால தான் அது வந்து அது உடம்ப குளிர்ச்சி பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணும். அதனால நம்ம வென்டிலேஷனோடு அமைக்கணும். டெய்லி 2 times வந்து வாஷ் பண்ணி விடணும். பண்ணி மேலே வந்து வாட்டரே எல்லாமே அடிச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணணும். இதில் வந்து மதர் ஃபீமேல் நீங்கள் வளர்க்கணும்னா 8 ஒரு ரூம் போட்டீங்கன்னா போதும். ஒரு ஃபீமேலுக்கு ஒரு தாய்க்கு அந்த ரூம் தான் டெலிவரி டைம் எல்லாமே இருக்கும். நீங்கள் டெலிவரி டைம் மட்டும் நர்சரி ரூம் மாதிரி கேஜிலாம் இருக்குது அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்டாலிட்டி குறையும். அதாவது பண்ணி வந்து 10 11 ஒரு சில பண்ணி 12 13 கூட போடும். நம்ம கொடுக்குற ஃபீடை பொறுத்து தான் அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஒன்றுமே கொடுக்காம சும்மா வெறும் ஹோட்டல் வேஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி ப்ராடக்ட் வரும். நம்ம ஃபீடு என்ன கொடுக்குறோம் அந்த மாதிரி 2 days 3 days இருக்குது டெலிவரி ஆகிற டைம் இருக்குன்னா அந்த டைம் வந்து பக்கத்தில் யாரையும் கொஞ்சம் அதாவது ரெகுலராக போயிட்டு வரவங்களாம் ஒன்றும் செய்யாது. புதுசாக யாரும் வந்தாங்கன்னா அது ரொம்ப இதாகும். அதே மாதிரி அந்த ஒரு 1 week வேணால் அந்த குட்டியை வந்து நம்ம டீத் கட் பண்ண அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணோம், கடிக்கிற மாதிரி வரும். ஆனால் கடிக்காது, அது தன் குட்டியை பாதுகாத்துறக்காண்டி கொஞ்சம் ஆக்ஷன் வெளிப்படுத்தும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நாட்டு பண்ணி விடாது, வெட்டு பண்ணி அவ்வளோ இல்லை. உங்களுக்கு வந்து இது வந்து 8 months உங்களுக்கு 100 kg கிட்ட வந்தது. நாட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 kg வர்றதுக்கே 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். இது கொஞ்சம் ஹைப்ரிட் தான்.
2: அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு பழக விடும். அப்படி
1: பழக விடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில எல்லாம் நாய் வளர்க்கு மாதிரி பெட் அனிமலே அமெரிக்காவில் ஃபுல்லாமே இதான்
2: வின் பண்ணி வளர்க்கு.
1: வின் பண்ணி தான் பண்ணி தான் வீட்டுக்கு வச்சிருப்பாங்க. ரிமோட்லாம் ஆப்ரேட் பண்ணும். ப்ரீடிங் அனிமல் தனியாக இருக்குது, ஃபேட்னிங் அனிமல் தனியாக இருக்குது. ப்ரீடிங் அனிமல் ஃபீடு தான் போடுறோம், அது தனியாக வந்து நம்ம எல்லா பிராண்ட்லேயுமே ஃபீடு எல்லாமே வைக்கிறாங்க. இந்த கோழி தீவனத்திலே பிக்கு தீவனமே தனியாக இருக்குது. அந்த மாதிரி வந்து தாய் பண்ணிக்கு இவ்வளோ ரேஷியோவில் நம்ம போடுவோம். தவிடு, மக்காச்சோளம், புண்ணாக்கு அதெல்லாம் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு கம்பெனிலேருந்து சோயா வேஸ்ட் வரும், அதாவது இந்த சோயாவிலேருந்து பன்னீர் தயாரிக்கிறாங்களே அதோட சக்கை மட்டும் வரும். அது போக பீர் வேஸ்ட்டு தனியாக வாங்குவோம். ட்ரிங்கிங் பியர் இருக்குல்ல, அதை பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்லாம் இருக்கும், அந்த கோதுமை அதெல்லாம் கலந்தது. அது போக எவ்ரி பிக்லெட்டுக்கு வந்து மினரல் மிக்சர்னு தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற உணவில் எல்லா விட்டமினும் இருக்குமான்னு தெரியாது. அதனால் எவ்ரிடே வந்து தாய் பன்றிக்கு மட்டும் ஒரு 30 ml வந்து மினரல் மிக்சர் கம்பல்சரி கொடுப்போம். 500 kg கூட வரும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம 110-120 kg மேலே வளர்க்க மாட்டோம். அதாவது ப்ரீடிங் தனி, ஃபேட்னிங்கை நான் சொல்கிறேன். கறிக்கு வளர்க்குற பண்ணி வந்து 120 மேலே வாங்க மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட்டு அது லேயரோட தன்மை அதிகமாக கூடிடும். 80 kg மேலே தான் கறியோட டேஸ்ட்டே இருக்கும் பருவம் வந்ததுக்கப்புறம்.
0: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி பிஎஸ் பாலமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 7:30. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.
1: நான் வந்து இப்போ மாடு வளர்ப்பை பற்றி இப்போ பேச போகிறேன். மாடு வளர்ப்புன்றது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில். அதே ஒரு தொழில்ன்றதை காட்டிலும் ஒரு லாபகரமான ஒரு இது என்னன்னு கேட்டால், நாம் வந்து மாடு வளர்க்கும்போது அதனுடைய சாணம் பூரமே உரமாகுது, போடக்கூடிய முதலீடு பூரமே அதுக்குள்ளேயே வர்றதுனால நமக்கு வந்து அது லாபகரமாக இருக்கும். அதுலேயும் வந்து வேலை ஆட்கள் இல்லாமல் தனது ஆட்களே தனது குடும்ப ஆட்களே அந்த வேலையை பார்க்கும்போது அந்த காசு நமக்கு மிச்சாகும். இதுதான் விவசாயத்தினுடைய ஒரு மெயினான ஒரு பார்ட்டு. ஏன் வந்து ஒரு கலப்பு பண்ணைன்றது ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு சொன்னால், அங்கே வந்து நாலு மாடு நாலு கோழி ரெண்டு ஆடு இதை வளர்த்துருந்தா ஒன்றில் லாபம் இல்லட்டினாலும் இன்னொன்றில் வரும். பத்து மரம் வச்சுட்ருக்கணும், அந்த பத்து மரத்தில் வந்து ஒன்று என்ன செய்யும், நமக்கு வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை சவுக்குன்னு சொன்னால் கரெக்டாக ஆறாவது வருஷத்துக்குள்ளே அதை வெட்டி ஆகணும். தேக்குன்னு சொன்னால் அது கரெக்டாக நாற்பதாவது வருஷத்தில் வெட்டி ஆகணும். ஒரு மகாகனி இருக்குது அது வந்து கரெக்டாக முப்பதாவது வருஷத்தில் வெட்டி ஆகணும். அப்போ அந்த விவசாயிக்கு வந்து ஒரு கல்யாணம் மாற ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து செய்யும் அந்த செலவுக்கு அது சரி கட்டும். இப்போ இந்த கிராப்பெல்லாம் வந்து போடுறோம், மற்ற வெங்காயம் தக்காளி கத்திரி இந்த மாதிரி பயிர்கள்லாம் போடும்போது அது ஷார்ட் டூரேஷன் கிராப்பு, மூணு மாதத்துக்குள்ள அந்த காசு வந்து அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ மாடு வளர்ப்புன்றது என்னன்னு கேட்டால், இதில் வரக்கூடிய களை, அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய நம்ம ஊடு பயிராக போடக்கூடிய அகத்தி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், உடச்சி அந்த மாட்டுக்கு அதை போடுறோம். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக வெள்ளச்சோளம் போடுறோம்னு சொன்னால் அந்த சோளத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், வெளியே விற்கிறோம். மக்காச்சோளம் சோளத்தை மட்டும் விற்கிறோம், மிச்சத்தை ஃபாடராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லெக்யூம்ஸு, அது வந்து என்ன அந்த ஓரக்காலில் வந்து அந்த சனப்பு அதுக்கப்புறம் வந்து கூவாப்பிள் இதெல்லாம் போட்டாச்சுனாலே போதும். இன்றைக்கி வந்து கோ ஃபோரை காட்டிலும் கோ ஃபைவ் வந்து அதிகமான ஒரு மகசூலும் குறைந்த நாட்களில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உள்ள ஒரு புல் பயிராக இருக்குது. புல் இல்லைன்னா மாட்டுக்கு வந்து ஒரு கறவை கூட இருக்காது. ட்ரை ஃபாடர் வந்து எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டால், அது செமிச்சு வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் அது வந்து தேவை. 25 கிலோ பால் எடுக்கும்போது அதுக்கு வந்து 30 கிலோ தீவனம் போடணும். 30 கிலோ எப்படி போடணும், மூணாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து பச்சை தீவனம், ரெண்டாவது வந்து காய்ந்த தீவனம், மூணாவது வந்து அடர தீவனம். அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக ரேஷியோ நல்லாயிருக்கும். அந்த மாடுடைய லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாடு வந்து 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் அது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், ரீடைன் பண்ணிக்கலாம். இதனால் விவசாயத்துக்கு வந்து வருமானம் வரும், அந்த விவசாயிக்கும் மாட்டுடைய வருமானம் அப்படியே முழுசாக கிடைக்கும். மாட்டுடைய வேல்யூஷன் ரீவேல்யூஷன் போகும்போது ஒரு மாடு இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோன்னு சொன்னால் அது மறுபடியும் போகும்போது 50 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், 2 ஈத்து 3 ஈத்து வரைக்கும் தான் மாட்டுடைய பால் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க இருக்க கிராஜுவலாக குறையும். இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாட்டுடைய ப்ரீடரை தலையீத்தில் மட்டும்தான் அதை வாங்கணும். அதே மாதிரி கிராஸ் ப்ரீடாக வாங்கிறது ரொம்ப நல்லது. மாட்டில் வந்து ஹோல்ஸ்டின் ஃப்ரிஷியன், டேன், ரெட் டேன், சிந்தி, ஜெர்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இதில் வந்து நாட்டு மாடு வந்து சிந்தி, சாகிவால், காங்கேயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்கரஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆலம்பாடி இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உள்ள மாடுகள். இப்போ உதாரணமாக ஜெர்சின்றது வந்து நியூ ஜெர்சி அமெரிக்கா, ஹோல்ஸ்டின் ஃப்ரிஷியன்றது வந்து அமெரிக்கா. இதெல்லாம் காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடுகளில் அதிலிருந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய 7 ப்ரீடரை தான் வந்து நமக்கு வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து அதை பெருக்கிறோம். ஆனால் அதன்

ஈல்டு கூடுமே தவிர அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ அல்லது எஸ்என்எஃப்ஓ அல்லது ஃபேட்டி சப்ஸ்டன்ஸோ வந்து அது மெயின்டைன் ஆகாது. நாட்டு மாட்டில் எஸ்என்எஃப்ஓ அல்லது அந்த கொழுப்பு பொருளோ வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு சக்தி இதில் இல்லை. ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு வந்து ரொம்ப கம்மி, ஆனால் நாட்டு மாட்டில் வந்து நோய் எதிர்ப்பு ஜாஸ்தி. ஆனால் நாடு மாடுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் மலையில் போய் அதை மேய்ஞ்சி வரணும், பல விதமான மூலிகைகளை அதை சாப்பிடணும். உதாரணமாக வந்து இந்த ஒன்றும் கிடையாது, பூளப்பூ கட்டுறோம் அதை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவரங்குலையை சாப்பிடுவோம், அது சாப்பிடாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்புறம் நம்ம கீழா நெல்லி, மேலா நெல்லி, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கோம். அதுக்கப்புறம் இந்த அகத்தி புல் எல்லாத்தையுமே சாப்பிடும்போது அந்த இம்யூனிட்டி அதனுடைய சைக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலில் தான் போய் அது சேருது. அப்போ அந்த பாலை நம்ம சாப்பிட்டோம்னா அது நாட்டு மாட்டு பால். ஸோ இது வந்து எப்பயுமே மேய்ஞ்சி வர்ற மாட்டினுடைய பால் வந்து எப்பயுமே அதிகமான சக்தியும் உடையது. இதே மாதிரி அந்த செலவும் வந்து ஜாஸ்தி, போய் மேய்ஞ்சி வரணும். அதே மாதிரி ட்ரை ஃபாடர் இதெல்லாம் போட்டோம், கான்சன்ட்ரேஷன், அது கான்சன்ட்ரேஷன்ன்றது வந்து அடர்த்தி வேணும். அது ஒரு மாட்டுக்கு வந்து 5 கிலோ ஒரு நாளைக்கு பிரித்து போடணும். இது போக மினரல்ஸு, கால்சியம், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம், இதெல்லாம் வந்து நம்ம 30 கிராம் பிரித்து 15 கிராம் 15 கிராம் ஒரு நாளைக்கு அது போட்டு விட்டோம்னா ரொம்ப நல்லது. இது போக டென்ஸ்லேயும் வந்து நம்ம பருத்தி விதை இருக்குது, அதில் சின்ன பருத்தி விதையில் அதிகமான ஒரு சக்தி இருக்கிறதுனால நாம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்லது. இந்த சின்ன பருத்தி விதை ஒரு நாளைக்கு வந்து 1/2 கிலோ, அதிகமாக வேண்டாம், ட்ரையாக கொடுத்தாலும் சரி அல்லது நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை கொடுத்தாலும் சரி. அப்புறம் இது குச்சி தீவனம் இப்போ வந்திருக்கு, அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாமே கலந்து மொலாசஸ் கலந்து அது சாப்பிட்ற மாதிரி அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து நேச்சுராக கம்பு மாவு, பாசி டஸ்ட்டு, மக்கா மாவு இதெல்லாம் போடும்போது உள்ள ஒரு சக்தி வந்து இதுக்கு கிடைக்காதான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஈஸியாக கிடைக்கும், குச்சி தீவனமோ அல்லது மொலாசஸ் கலக்காத குச்சி தீவனமோ கிடைக்குது, அதையும் நம்ம போடலாம், பால் கூட இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸு, என்ன மெயின்டெனன்ஸ்னு கேட்டால் 21 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாடு வந்து மொடடிக்கும், அதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அந்த 21 நாளைக்கு ஒரு தடவை மொடடிக்கும் போது நம்ம கரெக்டாக வந்து கால்நடை மருத்துவமனையில் போய் அந்த ஊசியை போட்டாலும் சரி, அவங்களை இங்கே வர சொல்லி போட்டாலும் சரி, அல்லது நேச்சுரல் பிரீட் இருந்தால் ரொம்ப நல்லது, போட்டுட்டோம்னா அது கரெக்டாக செனையாயிரும். செனையாகும்போது அது எத்தனை நாளும் கரெக்டாக 9வது மாதம், அது முன் 10 நாள் பின் 10 நாள் கரெக்டாக ஈன்றும். அது கரெக்டாக 270 நாள்லேருந்து 300 நாளைக்குள்ளே அந்த கண்ணுக்குட்டி பறந்துடும். இப்போ தமிழ்நாடு அரசும் சரி அல்லது மத்திய அரசும் சரி, இப்போ புதுசாக வந்து ரீஃபில்ஸ் பூராமே நமக்கு ஃபீமேல் காஃப் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபீமேல் காஃப் ரீஃபிலே அவங்க தனியாக கொடுத்துட்றாங்க, அது கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரீஃபில் வந்து ஒரு ரீஃபில் 50 ரூபா, அது அவங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்டால் அவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது, அப்புறம் எஃப்எம் ஃபுட் அண்ட் மவுத்து, அது வந்து வாய்க்கான கால்கான, அதுவும் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது 1 இயர் ஒன்ஸ் எஃப்எம்பி கொடுத்துட்றாங்க அவங்களே. அந்த வேக்சினேஷன் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க, அதுக்கு வந்து சப்சிடி ரேட்டு கம்மி, அதுவும் இருக்குது. ஒரு காலத்தில் ஹெக்ஸ்ட் அந்த மாதிரி கம்பெனியில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், இப்போ வந்து இங்கே ஸ்பாட்டுக்கே வந்து போட்டு அட்டையை கொடுத்துட்றாங்க, அப்போ நமக்கு அது ஈஸியாக மெயின்டெனன்ஸ்க்கு ஆயிடுது. அதுக்கடுத்து பிக்யூ, அது வந்து புரூசுலோசிஸ். புரூசுலோசிஸ்ன்றது என்னன்னு கேட்டால் இந்த தொண்டை அடைப்பான், அடைப்பான்றது வந்து எங்கே இருக்கும்னு கேட்டால் இந்த வைரஸ், அதுவும் எல்லாமே வைரஸ் தான், இந்த இதுவும் வைரஸ் தான், இது எஃப்எம்பியும் வைரஸ் தான். வைரஸ் வந்து லட்சக்கணக்கான வைரஸ் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து தாக்கக்கூடிய வைரஸ் வந்து இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால் இந்த மாஸ்டைட்டிஸ். மாஸ்டைட்டிஸ்ன்றது என்னன்னு கேட்டால் அட்டர் ஸ்வெல்லிங்ஸ், அதுவும் வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னு கேட்டால் கீழே வந்து எப்பவுமே தொழுவும் வந்து சுத்தமாக இருக்கணும், சுத்தம் இல்லாமல் தண்ணி தேங்கி ஸ்டாக்னைஸ்டு வாட்டர் அல்லது அதனுடைய வாட்டர் இருந்தாலும் அதில் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரத்தான் செய்யும். வைரல் ஆசோ, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா, அது வந்து நமக்கு மனுஷனுக்கே வரும்போது மாட்டுக்கு எந்த மச்சும், அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸா த்ரூ தி ஏர் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பரான்சிகல்ஸில் வெடிச்சு வெடிச்சு போகிறமே வரும்போது ஏரில் கூட ஏரேஷனில் வருது. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்ன கேட்டால் இந்த மாஸ்டைட்டிஸில் வந்து உடனே கவனிச்சிடணும், அந்த காம்பு வீங்குதா உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து உடனே காமிச்சிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் போய் நமக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு நம்ம அந்த வைத்தியத்தை பார்க்குறதுக்கு இந்த மேமடைன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அது வாங்கி நம்ம போட்டோம்னா அப்போதைக்கு ப்ரொடெக்ஷன். ஆனால் காய்ச்சல் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் மருத்துவரை கூப்பிட்டோ அல்லது உதவியாளரை கூப்பிட்டோ செய்கிறது தான் நமக்கு வந்து அட்வைசபிள். பண்ண நிர்வாகம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒரு 6 மாதம் கரெக்டாக நாமளும் பக்கத்திலே போய் இருந்து பண்ணால் தான் பண்ணையில் லாபம், இல்லைன்னா அதை வந்து அந்தளவுக்கு லாபம் காண நம்ம முடியாது. ஆளுநருடைய வேலையாட்கள் வந்து கரெக்டாக சின்சியராக இருக்கணும், சுத்தம்

தொழுவும் வந்து சுத்தமாக இருக்கணும், பீரியாடிக் கரெக்டாக அந்த இன்சிமினேஷன் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இந்த இது இயர்லி ஒன்ஸ் அதெல்லாம் போடுறது, அந்த அட்டையை வச்சு பார்த்துட்டு அதை வந்து ப்ரீடர் வந்து 10% ப்ரீடர் இல்லாமல் 80% ப்ரீடர் வந்து எப்பயுமே அட்வைசபிள், அது நல்லது. எந்த ஒரு பண்ணையுமே 80% ப்ரீடர் வச்சு இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக நாம் கரெக்டாக அதை கவனிக்கணும். ஒரு காலத்தில் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பாலை கறந்தாங்க, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 டைம்ஸு, அது வந்து 6 மணி நேரம் 4 டைம்ஸு, இப்போ 2 டைம்ஸு. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல மாடை வந்து நீட்டாக தண்ணிக்கு விட்டுறணும். பாலை கறந்த உடனே தண்ணிக்கு வர்றது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டோஸ் எப்போ மத்தியானம் பாலை கறந்த உடனே தண்ணிக்கு விடணும். இது அதிகமான மாடுகளை வச்சாலும் நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அளவாக 2 மாடு இல்லை 4 மாடு, அதில் வந்து 10 லிட்ரு. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 250 லிட்ரு இருந்து 400 லிட்ரு வரைக்கும் போச்சு. இன்றைக்கி வந்து ஃபாடர் வந்து இல்லாத, க்ரீன் ஃபாடர் இல்லாதனால, ட்ரை ஃபாடராக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பால் விலையும் வந்து 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாக்குள்ளே தான் வருது. அது வந்து கட்டாத ஒரு விலையாக இருந்தாலும் தானே அந்த தொழிலை சின்சியராக பண்ணும்போது இது லாபகரமான

ரெண்டு மாடு இல்லை நாலு மாடு, அதில் வந்து 10 லிட்ரு. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 250 லிட்ரு இருந்து 400 லிட்ரு வரைக்கும் போச்சு. இன்றைக்கி வந்து ஃபாடர் வந்து இல்லாத, க்ரீன் ஃபாடர் இல்லாதனால, ட்ரை ஃபாடராக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பால் விலையும் வந்து 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாக்குள்ளே தான் வருது. அது வந்து கட்டாத ஒரு விலையாக இருந்தாலும் தானே அந்த தொழிலை சின்சியராக பண்ணும்போது இது லாபகரமான தொழில் என்பது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வெறும் மாட்டை மட்டும் இல்லாமல் கண்டும் முக்கியம். அதில் வந்து ஃபீமேல் காப்பு, அதை வந்து பெண் கண்குட்டி, அந்த பெண் கண்குட்டியை வந்து டியான் பண்ணணும். எப்போன்னு கேட்டால் கரெக்டாக அது ஈண்ட 10வது நாளைக்குள்ளே கொம்பை வந்து சுட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த மாடு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அதிகமான ஈல்டும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து முட்டக்கூடிய ஒரு அந்த டெண்டன்சி அதுக்கு வராது. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டால் செயின் சிஸ்டம். அந்த செயின் சிஸ்டம் வந்து ஒரே இடத்துல ஒரு டிப்ளேட்டர் எப்படி கோழி வளர்க்குறோமோ அதே மாதிரி இது வந்து ஒரே இடத்துல கரெக்டான ஃபீடர், அதை கட்டிங் சேப் கட்டர் இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து சேப் கட்டர் நீட்டாக கொடுக்குறாங்க. அது 25%, 50% அந்த மாதிரி காலத்துக்கு தக்கன அவங்க கொடுக்குறாங்க. அந்த சேப் கட்டரை வாங்கி நாம் வந்து பெரிய பெரிய புல்லுகள் அப்புறத்தையும் வெட்டி சோளத்தட்டை, அதுக்கப்புறம் வந்து NB21, BN2, அதுக்கப்புறம் வந்து கோ 4, கோ 3, கோ 5 இது எல்லாத்தையுமே வெட்டி போடும்போது இட் வில் கோ டைரக்ட்லி என்னது இசோபிகஸ், இசோபிகஸில் நேராக போகும்போது ஜீரண சக்தி அதிகமான அளவுக்கு வந்து சீக்கிரம் ஜெமிக்கும். அப்புறம் சீக்கிரம் ஜெமிக்கும் போது ரூமன் 1, 2, 3 வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாகும்போது அது என்ன செய்யுது, அந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் வந்து பாலுடைய அளவு வந்து கூடுறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. எனவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சேப் கட்டரை வாங்கி அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது வசதி இல்லாதவங்க ஒரு கட்டையை வச்சு அறுவாலை வச்சு கரெக்டாக 1 அடிக்கு 1 அல்லது 1.5 அடிக்கு 1 வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து என்ன செய்யலாம், அதிகமான அளவுக்கு ஈல்டு எடுக்கலாம். நீங்கள் அப்படியே நேராக போடும்போது என்னதுன்னா அந்த சோகை மட்டும் உரிக்கும் சில மாடு, அதுக்கப்புறம் என்ன செய்யாது, அதை அப்படியே கீழே போட்டுரும். சம்டைம்ஸ் வந்து ஜைலம் ஃப்ளோயம் உள்ள அந்த தண்டு வந்து தண்டு பகுதி வந்து தடிமனாக இருக்கும். அந்த தடிமனாக இருக்கும்போது கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு சொன்னால் மாட்டுக்கு வந்து பல்லு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும்போது அது புறத்தையும் கழிச்சு போட்டு வெறும் சோகை மட்டும் உரித்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி நேரங்களில் நாம் வந்து கட் பண்ணி ஒரு கூடையில், அவங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க பாவம் வேலை பார்க்குறவங்க, அவங்க லேபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அளந்து ஒரு நாளைக்கு, ஏன்னா 7 கிலோ சொல்கிறோம் ட்ரை ஃபாடர், 25 கிலோ சொல்கிறோம் க்ரீன் ஃபாடர். ஏன்னா அந்த க்ரீன் ஃபாடர் போட போட தான் உங்களுக்கு வந்து ரூமனுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து நல்லா ஓடும், இல்லைன்னா அந்த என்கரேஜ்மெண்ட் அது ஓடாது. அதனால் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எல்லாம் கரெக்டாக செக்ரேஷன் ஆகணும்னு சொன்னால் ட்ரை ஃபாடர் வேணும். அதுக்காக தான் ட்ரை ஃபாடரை 7 கிலோ போட சொல்கிறோம். 7 கிலோ போடும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து 5 கிலோ. அப்போ ஆக மொத்தம் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து நம்ம போட்டோம்னு சொன்னால் அந்த மாட்டுடைய லைஃபும் கூடும், அதனுடைய ஈல்டும் குறையாது. எப்பயுமே மாடு ஈண்டாச்சுன்னு சொன்னால் 3 மாதம் தான் பால்ன்னுபாங்க, இல்லை 3 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மாதம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இன்டேக், அதாவது வந்து அது எடுக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து கரெக்டான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் 7 மாதம் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி பியூர் ப்ரீடர்ஸ் வச்சுருந்தா தான் ஃபேனு ஏசி இதெல்லாம் தேவை. ஆனால் ஒரு 80% அளவுக்கு நமக்கு வந்து நம்ம செஞ்சிட்டோன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், அந்த ப்ரீடர் கிராஸ் ப்ரீடர் அதுக்கு பேர், அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு இம்யூனிட்டி நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஃபேன் ஏசி இந்த மாதிரி சேவையே தேவையில்லை. ரெண்டாவது மூணாவது மாடை வந்து ஒரு மிஷினாக பார்க்கவே கூடாது, அது வந்து ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து எப்படி தேவை, குளிப்பாட்டிருங்க கரெக்டாக. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதோ அல்லது வைரஸ் வர்றதோ எங்கே வந்து உட்காரோம், வாலில் தான் உட்காரோம். அதே மாதிரி ப்ரூசிலோசிஸ் எங்கே வந்து உட்காரோம், அது ஒரு மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு பின்னாடி ரெண்டு மாட்டினுடைய வாலும் ஒட்டும்போது அது அப்படியே அபார்ஷன் அந்த மாதிரி வைரஸ் வர்றதுக்கான, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் இடையில ஒரு 3 அடி கேப்பாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஏன்னா ரெண்டு மாடு ஒட்டும்போது இந்த 3 அந்த 3 6 அடி, மாட்டுடைய நீளமே 5 அடி, அந்த 1 அடி கேப் இருக்கும். அதே மாதிரி ரெட்டக்கயிறாக போடுங்க. ரெட்டக்கயிறாக போடும்போது என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒரு மாட்டோட இன்னொரு மாடு போய் உரசாது, முட்டாது. எல்லா மாடுமே முட்டுன்றது நிச்சயமாக உறுதியாக இல்லை. ஆனால் சில மாடு வந்து அந்த ஒரு ஆங்ஸைட்டினால தான் முட்டுது. இப்போ உதாரணமாக வந்து ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் கரெக்டாக 21 டேஸ் அது மாடு மேலே தவ்வும். அதுக்கப்புறம் வந்து அந்த அறிகுறி என்ன இருக்குன்னா பிடிச்சிட்டு போகிற அந்த ஆள் மேலே தவ்வும். அதுக்கப்புறம் செம்மையாக தண்ணி சீவனம் இதெல்லாம் சாப்பிடாது, குடிக்காது. அப்புறம் இன்னொன்று என்ன செய்யும்னு சொன்னால் சிலது அந்த அறையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அதெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ், அதை பார்த்துட்டு இம்மிடியட்டாக உடனே கூப்பிட்டிங்கன்னா உடனே அவங்க வந்து அதை பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ரூசிலோசிஸ்ன்றது வந்து ஒரு பெரிய கொடிய நோய். அதே மாதிரி எஃப்எம் குந்துமணி இலை அதெல்லாம் வச்சு கட்டினா ஓரளவுக்கு

0: அது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து டைஜஷன், இன்டைஜன். டைஜஷன் வந்து எப்பயுமே எப்படின்னு கேட்டால் கரெக்டாக நைட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எப்பயுமே கிடைக்கணும், அதுக்கு வந்து வாய் கிடையாது. அதனால் தேவையான அளவுக்கு அது தண்ணியை மட்டும் தொட்டியில் ரொப்பி வச்சுட்டு கரெக்டாக குடிச்சுட்டே வந்தோம்னா நீட்டாக அது எப்பப்போ தேவையோ அப்பப்போ அது சாப்பிடும்போது அந்த மாய்ச்சர் மெயின்டெனன்ஸ் உடம்பில் அது அந்த இது இந்த ஹீட்டு அதனால் வராது, ஆப்சிஸ் வராது, கொப்பளம். அந்த கொப்பளம்லாம் வந்துச்சுன்னா மாட்டுக்கு வேதனை, காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தோடனே மில்க் ஈல்டு குறையும். மறுபடியும் அதை ரெக்யூப் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் ஆகுது. அதனால் அந்த குறைஞ்ச பாலை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரது நமக்கு நஷ்டமான ஒரு தொழிலாக போயிடும். அப்புறம் இப்போ உண்ணி இருக்குது, உண்ணி வந்து ஒரு பேரசைட்டி. அது என்ன செய்யுன்னு சொன்னால் அந்த மாட்டின் ரத்தத்தை புறத்தையும் உறிஞ்சி தான் அது வளரும். அந்த உண்ணி, கொசு, ஈ இதெல்லாம் வந்து மாட்டின் ரத்தத்தை, மாட்டு ஈ இதெல்லாம் வந்து மாட்டின் ரத்தத்தை குடிக்கும்போது அந்த ஈல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி அந்த மாட்டினுடைய தரமும் குறைஞ்சி போகும். எனவே இதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அப்பப்போ சுத்தமாக வச்சுட்டு போரான் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா தாராளமாக வந்து பண்ணை லாபகரமாக இருக்கும். ரெண்டாவது, நாம் வந்து பீரியாடிக்கல் கரெக்டாக ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கூப்பிட்டோன்னே அவர் வருவார். நம்ம மாடை இங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ள நான் அவரே வந்து இங்கே போட்டேன்னு சொன்னால் அது கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம தாராளமாக செய்யலாம், கூப்பிட்டோன்னே எந்த நேரத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு மாடு வந்து ரொம்ப வீக்காக போச்சுன்னு சொன்னால் அதை வந்து எழுப்புறதுக்கு இந்த கால்சியம் இருக்குது, அதை வந்து நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம். கால்சியத்தில் வந்து லிக்விட் கால்சியம், அது வந்து என்னென்னு கேட்டால் நம்ம எத்தனையோ கம்பெனியில் போடுறாங்க. அந்த கம்பெனிலாம் போட்டால் அதிலே வந்து மல்டி மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, கால்சியம் சக்தி ஜாஸ்தி இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. அப்போ டெக்ஸ்டோஸ் 5% பதில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்யூப் ஆகி வரும். சில மாடுகளுக்கு வந்து பொட்டாசியமும் டெஃபிஷியன்சி இருக்கும், அந்தந்த ஏரியா பொட்டான்சியாலிட்டியை பொறுத்து தான் அது வந்து மாறும். ஸோ நம்ம வந்து போடக்கூடிய பொருள், அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே வேணும். இது எல்லாம் காட்டிலும் இன்னொன்று முக்கியமானது, வெளிநாட்டுக்கு நாங்கள் போகும்போது பார்த்ததெல்லாம் என்னென்னு கேட்டால் மாடை வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணும்போது என்னென்னு கேட்டால் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணும்போது சர்க்கிள் அப்படியே இந்த ரத்த ஓட்டமானது கீழேருந்து மேலே வரைக்கும் போகுது. சூகைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த சூகையை அதில் பிடிக்காது. நீட்டாக ப்ரஷிங் வந்து வெறும் வைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைக்கலை நல்லா சுருட்டி நல்லா பண்ணிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த நல்ல ராவி விட்டாலே ரோமங்கள் உதிரும். அந்த ரோமம் போயிடுச்சுன்னு சொன்னால் புது ரோமம் முளைக்குமா, அந்த முளைக்கும் போது அது என்ன செய்யும், நல்லா அந்த ரத்த ஓட்டம் ஓடி தோலெலாம் நீட்டாக இருக்கும், தோல் வியாதி எதுவுமே வராது. ரெண்டாவது, உண்ணி, பேனு, இந்த ஈர் இதெல்லாம் எதுவுமே அதில் இருக்காது. இதெல்லாம் காட்டில் முட்டை. நாம் வந்து என்ன செய்கிறோம், அந்த முட்டையை வந்து ஒழிக்கிறதுக்கு தனியாக காசு போட்டு இதெல்லாம் வாங்குகிறோம், அது வேண்டாம். ப்ரஷ் பண்ணிட்டாலே அந்த முட்டை போயிடும். அதே மாதிரி லார்வாஸ், லார்வாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த சின்ன சின்ன டிச் இருக்கும், யூரின் பாசேஜ் ஆகி அது அப்படியே ஸ்டாக்னைஸ்டு வாட்டர் எங்கெங்கே இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் சுத்தம் நல்லாயிருக்கும், எதுவுமே வராது. இல்லைனா அந்த இடத்துல வந்து என்ன செய்யும், லார்வா வரும், மஸ்கிட்டோஸ் வரும், அப்புறம் வந்து மாட்டு ஈ வரும், இந்த மாதிரி எத்தனையோ வரும். டஸ்ட்டு இதுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம போகணும், தேவையா தேவையில்லை. நம்ம தாராளமாக லாபகரமான ஒரு பண்ணையை கொண்டு வரணும்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே பாதுகாத்தாலே நமக்கு வந்து என்ன அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கணும். தானே தன்னுடைய குடும்ப நண்பரே எல்லாத்தையும் பண்ணால் அது நிச்சயமாக சிறப்பாக அமையும்ன்றது கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: இதுவரை மாடு வளர்ப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.

தொடர்வது வேளாண் தகவல். இயற்கை வழி வேளாண்மையில் நெல் சாகுபடி. செயற்கை வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நஞ்சில்லாத நெல் சாகுபடி முறை இப்போது பரவலாகி வருகிறது. தமிழக உழவர் தொழில்நுட்பக் கழகத்தில் இணைந்துள்ள பல்வேறு பண்ணையாளர்கள் இயற்கை வழி வேளாண்மையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றில் நாற்றங்கால் தயாரிப்பை பொறுத்தவரையில் தேவையான நாற்றுகளை பெற போதிய இடத்தை தேர்வு செய்து எளிதில் மட்கி உரமாகும் வாகை, வேம்பு, எருக்கு, கிளிரிசிடியா, நெய்வேலி காட்டாமனுக்கு, புங்கன், ஊமத்தை, எருக்கு போன்ற இலை தழைகளை மடக்கி உழவு செய்ய வேண்டும். இந்த தழைகள் விரைவாக மட்குவதற்காக அசஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை 200 கிராம் என்ற அளவில் எடுத்து மக்கிய குப்பையுடன் கலந்து நாற்றங்காலில் கடைசி உழவின் போது இட வேண்டும். இதனால் தழைகள் விரைவில் மட்கிவிடும். விதை நெல் நேர்த்தியை பொறுத்தவரையில் தேவையான அளவு நீரில் உப்பை போட்டு அடர்த்தியான கரைசல் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு நல்ல முட்டையை எடுத்து உப்பு கரைசலில் போட்டு பார்த்தால் அது மிதக்கும். இந்த அளவு கரைசலில் விதை நெல்லை போட வேண்டும். பதர்களும் சண்டு நெல்லும் மிதந்துவிடும். அவை சரியாக முளைக்காது. அவற்றை நீக்கிவிட்டால் மூழ்கிய நெல் நல்ல முளைப்பு திறன் கொண்டதாக

ஆக இருக்கும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் அசோஸ்பைர் இல்லம் முதலிய உயிர் உரங்களை போதிய நீரில் கரைத்து கொள்ள வேண்டும். அதில் 24 மணி நேரம் விதை நெல்லை ஊற வைக்க வேண்டும். 2 விழுக்காடு ஆவூட்டமும் 200 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸ் சேர்த்த கரைசலில் 15 நிமிடங்கள் நெல்லை ஊற வைத்து எடுக்க வேண்டும். பின்னர் ஈரச்சாக்கில் நெல்லை போட்டு கட்டி மூடிவிட வேண்டும். அடுத்த 24 மணி நேரத்தில் நெல் முளைவிடத் தொடங்கும். பின்னர் நாற்றங்காலில் நெல்லை விதைக்கலாம். நாற்றங்காலில் தெற்கு வடக்காகவோ அல்லது கிழக்கு மேற்காகவோ நன்கு நீர் வடிக்க ஏதுவாக 1 அடி அகலம் வைத்து கயிறு பயன்படுத்தி கண்டி அமைக்கவும். நாற்றங்காலில் சீராக நெல் பரவ இது உதவியாக இருக்கும். தண்ணீர் வடிக்கவும் வடிகாலாக இந்த கண்டி பயன்படும். நாற்றங்கால் பயிர் பராமரிப்பை பொறுத்தவரையில் நெற்பயிர் சீராக வளர விதைத்த 10 முதல் 15 நாட்களில் கரைசலை தயாரித்து நாற்றங்காலுக்கு நீர் பாய்ச்சும் போது சீராக கலந்துவிட வேண்டும். 1 அல்லது 2 முறை 4 முதல் 7 நாட்கள் இடைவெளியில் கரைசலை பயன்படுத்தலாம். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், அமுத கரைசல் என்பது உடனடி வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகிறது. இந்த கரைசலை 1 லிட்டருக்கு 10 லிட்டர் என்ற அளவில் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இந்த கரைசல் உடனடியாக தழை ஊட்டத்தை இலை வழியாக செடிகளுக்கு கிடைக்கச் செய்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த

0: இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 15 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒளிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல் அன்பை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரைசெய்கானங்கள்.

பொத்தி வச்ச ஆசைகள்லாம் பத்தி கட்டுகிற.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கான ஹோமியோபதி மருத்துவம். சிறுநீரக கற்கொள்ளும் அதனை தவிர்க்கும்

0: வழிமுறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள்.
1: முதல்ல வந்து நம்ம சிறுநீரக கல்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கக்கூடிய போதிய தண்ணீர் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஓரளவுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அதிக தாது பொருட்கள் ஒரு நம்மளுக்கு பாடியில் தேவைப்படக்கூடிய அளவுக்கு மீறி அதிகமாக எடுக்கிறது, அதனால வந்து அதை வெளியேற்றாமல் அது மூலமாக உருவாகிறது. புவர் ஃபுட் ஹேபிட்டு, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ரொம்ப ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி காரணங்கள் அவங்களுக்கு வந்து கல் உருவாகக்கூடிய தன்மைகள் இயற்கையிலே அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில் அமைஞ்சிருக்கிறது. அது போக அந்த கல் உருவாகக்கூடிய இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய மெட்டாபாலிக்கல் டிசார்டர், அது ரிலேட்டடான அவங்களுக்கு தனித்தன்மையாக இருக்கக்கூடிய நோய்கள், அதிகமான செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கக்கூடிய காரணம், இதெல்லாம் பல்வேறு காலங்கள் வந்து சிறுநீரக கல்கள் உருவாக இருக்கிறது. சிறுநீரக கல்லோட டைப் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டைப் தான் அதிகமாக இருக்குது. அதில் வந்து கால்சியம் அது காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து யூரிக் ஆசிட், ஸ்டுவைட் அப்படிங்கிறது, அப்புறம் சிஸ்டைன் அப்படிங்கிறது, நாலு டைப் வருது. இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு கால்சியம் காம்பினேஷனில் வரக்கூடிய கால்சியம் ஆக்சிலைட், அதுதான் ஒரு 80% கால்சியம் ஆக்சிலைட்டு, அது இருக்கிறது கால்சியம் பாஸ்பேட்டுங்கிற டைப்பில் இருக்கும். இதில் ஒவ்வொரு கல்லோட நேச்சருங்கிறது ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து அந்தோட மினரல்ஸ், அது தாது பொருட்கள், சிறுநீரத்தோட அடிப்படை பணி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அது ஒரு கழிவு நீர் மண்டலத்து உள்ள முக்கியமான ஆர்கன். அப்போ வந்து உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதும், அந்த தாது பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு உட்கரிக்கக்கூடிய பொருட்களுக்கு மேல் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் வெளியேற்றுவதற்காக கடவுளால் தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனில் வந்து இந்த கால்சியம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 mg ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அப்படின்னா நம்ம ரெகுலராகவே ஒரு எக்ஸசிவாக எடுக்கக்கூடிய தன்மை, ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மினரலும் ஒரு அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படும் போது அது வந்து உங்களுக்கு அந்த நீரில் வந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் வரும்போது அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் வந்து நீர் வந்து நம்ம சரியாக டயத்துக்கு போகாமல் உடக்கி வைக்கிறது. அது போக வந்து தண்ணி நம்ம நிறையா குடிக்காமல் அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிறது, டீஹைட்ரேஷன் சம்மர் டயத்தில் ஏற்பட்டு அது மூலமாகவும் நீரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறது. இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுது, நீர் வந்து அதிகமாக தங்கக்கூடிய காலகட்டத்தில் அதில் வந்து இந்த மாதிரி தாது பொருட்கள் எக்ஸசிவாக இருக்கிறது, அது ஒரு கல்லாக ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து இந்த மினரல்ஸ் நம்ம வந்து எடுக்கக்கூடிய அளவை வந்து நம்ம ஓரளவு பார்த்துக்கணும். அப்போ கால்சியம் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் வந்து நம்மளுக்கு டெய்லி எடுக்கக்கூடிய பால் சார்ந்த பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது அது தேவைப்படக்கூடிய அளவை வந்து மீறக்கூடிய தன்மை வந்துடுது. விதையுள்ள காய்கறிகள் பழங்களில் வந்து அதிகமாக இருக்குது, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அதிலலாம் இருக்குது. அதோட கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனில் காம்பினேஷனாக வரக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியது தக்காளியில் அதிகமாக இருக்குது. இப்போ தக்காளி வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிலாம் என்ன கிடையாது, எடுக்கலாம். பட் அது ஒரு அளவுக்கு மீறி நம்மளுக்கு தேவையான தனிமங்கள் தரக்கூடிய மினரல்ஸை தரக்கூடிய பொருட்களில் உள்ள காய்கறிகளை பழங்களையுமே வந்து அதிகமாக எடுக்கும்போது அது மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதில் எல்லாம் கார்பனேட்டட் அந்த டைப்பாக இருக்கக்கூடியதில் வந்து அதனால் வந்து அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய நான்வெஜ், அந்த நான்வெஜ்ஜில் வந்து டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து கல்லை உருவாக்கக்கூடிய தன்மைகளை அதிகமாக உருவாக இருக்குது. ஸோ வந்து கல்லோட டைப்ஸ்னு பார்க்கும்போது கால்சியம் ஆக்சிலேட் தான் அதில் மெயினானது. அதை வந்து நம்ம கல்லோட தன்மையை பொறுத்து உணவு கட்டுப்பாடுகளை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். ஒருத்தவங்களை கல் இந்த கல் தான் உருவாகிருக்கு அப்படின்னா நம்ம அதோடைய உணவுப் பொருட்களை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி கிட்னி கல் உருவாகக்கூடிய காரண காரியங்கள், நம்ம சொல்லக்கூடிய காரண காரியங்கள் எல்லாத்திலையுமே வந்து நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அதுலேயே வந்துடும். அதில் அடிப்படையாக நான் சொல்லக்கூடியது எப்பயுமே நம்ம 2-3 liters தண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். சம்மர் பீரியடில் வந்து இதோட அதிகமாகவே நம்ம எடுக்கணும். ஏன்னா அது டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு நம்ம வந்து ஸ்கின் மூலமாக அதிகமாக உடம்பை குளிர்விக்கிறதுக்காண்டி ஸ்வெட்டிங் ஆகும்போது நீர் உடம்புல அதிகமாக குறையுது. அது போக வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒருத்தவங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனுமே ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேக்னேட் ஆகும். யூரினரி பிளாடர்லேயோ யூரின் பாதையிலையோ நீர் வந்து ஸ்டேக்னேட் ஆகி கான்சன்ட்ரேட் ஆகி இன்ஃபெக்ட் ஆகுது. அது தாண்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஒரு ரீசன். இந்த மாதிரி இதெல்லாம் காரணங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும். அப்போ தவிர்க்கும் போது இந்த கல்லோட உருவாக்கம் வந்து நம்ம நல்லா இது பண்ண முடியும். இது டயக்னோசிஸ் அஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரீனல் ஸ்டோனில் வந்து நிறைய பேர் அதோட நேச்சர் ஆஃப் பெயின் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் இதில் வந்து தெள்ள தெளிவாக நான் அதோட டயக்னோசிஸ் அஸ்பெக்ட் சொல்கிறேன். கிட்னி வந்து ஒரு பீன் ஷேப்பில் வந்து நம்ம பாடியில் வந்து வந்து பேக் சைடில் வந்து கீழே இறைவனால் இரண்டு கிட்னி இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யுரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுனாவே அந்த ஸ்டோன் வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன், ஸ்டோனோட சைஸ் இதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதில் எஸ்பெஷலி வந்து ஒரு 3 mm இருக்கக்கூடிய கல் வந்து நம்ம சைலண்ட் ரீனல் ஸ்டோன் சொல்லுவோம். சரி, நம்ம வேறு ஏதாவது தொந்தரவுக்கு போவோம், அந்த டயத்தில் ஸ்கேனோ எக்ஸ்ரே எடுக்கும்போது மைல் ஸ்டோன் இருந்திருக்கும் இருக்கும்

ஆனால் அது நம்மளுக்கு சிம்டமாகவே தெரியாது. அந்த மாதிரி சைலன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து சில பேருக்கு ஏற்பட்டு அது வந்து நம்ம யூரின் ஃப்ளோலே அது வந்து போயிடும். பட் 3 mm மேலே இருக்கக்கூடிய கல்கள் அது இருக்கக்கூடிய இடம் மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து யூரினரி சிஸ்டம் வந்து எப்படின்னா முதல்ல நம்ம கிட்னியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி அதில் வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. கிட்னியிலேருந்து வரக்கூடிய யூரைட்டர்னு சொல்லக்கூடிய பாதை, அந்த பாதையில் வந்து கல் வந்து இறங்கும் போது அந்த இடத்துல வந்து கல் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து அந்த யூரைட்டர்லேருந்து வரக்கூடிய சேரக்கூடிய இடம் பிளாடர் சிறுநீர் பைன்னு சொல்லுவோம், அந்த பையிலையும் வந்து கல்லு அமைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இந்த எஸ்பெஷலி அந்த ஜங்ஷன் அந்த கிட்னில இருந்து யூரைட்டருக்கு போகக்கூடிய பெல்விக் யூரைட்டர் ஜங்ஷன் சொல்லுவோம், அந்த ஜங்ஷன்லயோ யூரைட்டர்ல இருந்து பிளாடருக்கு போகும்போது யூவி ஜங்ஷன் சொல்லுவோம், அந்த ஜங்ஷன்லயோ சில நேரத்தில் கல்லுகள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதுக்குரிய சைஸ் மாட்டும் போது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இது காம்ப்ளிகேஷன், நீர் வந்து சரியா போகாமையோ பார்ஷியலா போற மாதிரியோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த கல்லோட சைஸ் அதோட லொகேஷன் அது ஏற்படுத்தக்கூடிய சிம்டம் இதை வச்சு நம்ம வந்து அதோட கடும் தன்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும். டயக்னோசிஸ் அஸ்பெக்ட்ல வந்து நம்மளுக்கு அடிப்படையில் தெரியக்கூடியது ஒரு நீர் எரிச்சல் இருக்கலாம், பர்னிங் மெஷூரேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி இருக்கக்கூடிய அமைப்பு கல் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கிட்னி பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட்ல வந்து பிளாடர் வரைக்கும் அந்த பெயின் வந்து அப்படியே ரேடியேட் ஆகலாம். அந்த பெயினோட தன்மை வந்து மைல்டாகவும் இருக்கலாம் சிவியராகவும் இருக்கலாம். அதோட கல்லோட சைஸ் அது எஸ்பெஷலி மைக்ரேஷன் ஆகும்போது ஒரு இடத்துல இருந்து பரவும் போது அந்த கல்லோட ரேடியேட்டிங் பெயின் ரொம்ப இருக்கும். இந்த பெயினோட சிவியாரிட்டி ரொம்ப இருக்கக்கூடியது சில பேர் தாங்கவே முடியாது டெலிவரி லைக் பெயின் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவியர் பெயின் இருக்கும்போது அதோட சேர்ந்து நாசியா வாமிட்டிங் சில பேருக்கு வந்து யூரினரியின் சிவியராக இருக்கிறனால ரைகர் ஃபீவர் இந்த மாதிரி மல்டிபிள் காம்ப்ளிகேஷன் மல்டிபிள் சிம்டம்ஸ் வந்து அந்த யூரினரி ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அதை வந்து டயக்னோசிஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து ப்ராப்பராக வந்து இதை வந்து ரெக்கார்ட் வைஸாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அல்ட்ராசோனோகிராஃபி ஸ்கேன் மூலமாகவோ சிடி ஸ்கேன் மூலமாகவோ இல்லை எக்ஸ்ரே மூலமாகவோ அந்த கல்லை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். மேலும் அந்த கல்லில் வந்து இருக்கிற ஒரு நேச்சர் இருக்கு. இப்போ வந்து சில டைப் ஆஃப் கல் வந்து எப்படின்னா மல்டி கானா இருக்கும், அதாவது முள்ளு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கல்லாம் என்ன செய்யும்னா மைக்ரேட் ஆகும்போது யூரிட்டர் அந்த வழியாக போகும்போது டெமச்சூரியா அதாவது ரத்தத்தை வந்து எபிதீலியத்தில் லேசாக வந்து ரப்சர் பண்ணி இன்ஜுரி பண்ணி நீரில் வந்து ரத்தம் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வந்து அந்த கல்லோட சைஸ் கல் இருக்கக்கூடிய இடம் அதுவும் அதோட மூமெண்ட் இதெல்லாம் பொறுத்து அந்த வழியை அறிய முடியும். இப்போ வந்து ஹோமியோபதி பாயிண்டில் வந்து பார்ப்போம். ஹோமியோபதி பாயிண்டில் வந்து என்னென்னா முதல்ல வந்து யூரினி ஸ்டோன் வந்து வராமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹோமியோபதிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டே எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், அவங்களோட உடல்வாகு மனத்தன்மை இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தச்சலாக ஒரு காய்ச்சலுக்கோ வரும்போது கூட அவங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு தான் மருந்து கொடுக்குறோம். அப்போ கான்ஸ்டியூஷன் மருந்து கொடுக்கும்போது ஹோமியோபதி மருந்து எடுக்கும் போதே டெண்டன்சி இந்த மாதிரி ரீனல் ஸ்டோன் உருவாகக்கூடிய டெண்டன்சியே குறைக்க முடியும். எஸ்பெஷலி நம்ம ஹோமியோபதியில் அதை வந்து ரீனல் ஸ்டோனை வந்து நாங்கள் ஒரு மயாசம் நோய்க்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கூறாக இருக்கக்கூடிய மயாசம் சொல்லக்கூடிய இதில் பிரிக்கிறோம். அதில் வந்து இது வந்து சைக்கோட்டிக் மயாசத்தில் வரும். சைக்கோட்டிக் மயாசம் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பொருள் உருவாகிறது ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிறது ஒரு சின்ன குரோத் ஆகிறது இது எல்லாமே இந்த அண்டர் இதில் வரும். அப்போ ரீனல் ஸ்டோனும் சைக்கோட்டிக் மயாசத்துலையும் டூபெர்குலர் மயாசத்துலையும் வரக்கூடிய ஒரு டிசீஸாக வந்து டாக்டர் சாமுவேல் அனிமல் வந்து இதை வந்து குறிகிறாரு. அப்போ வந்து ஒரு நோயோட தன்மையை வந்து டெண்டன்சியே ரிமூவ் பண்ணோம்னா அந்த மயாசமெடிக் ட்ரக் வந்து ஃபஸ்ட் அப்ளிகபிள் பண்ணணும். அப்போ மயாசமெடிக் ட்ரக் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மெடோரினமோ ஒரு தூஜாவோ இதெல்லாம் எல்லா மருந்து நான் சொல்லக்கூடிய மருந்து எல்லாமே ஸ்டெரடைஸ்டு ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட தான் நீங்கள் வந்து வந்து உங்களுடைய உடல்வாகையும் மனவாகையும் நோயோட காரணிகளும் கூறி அவர் கொடுக்கக்கூடிய ட்ரக்கை தான் நீங்கள் எடுக்கணும். மயாசமெட்டிக்காக அப்ரோச் பண்ணும்போது சைக்கோட்டிக் ட்ரக்குக்கு வந்து நோய் வராமல் அந்த தவிர்க்கிறதுக்கு மெடோரினம் தூஜா அது போக வந்து தேவைப்பட்ட சிஃபிலிட்டிக் ஹாஸ்பிட்டலில் கூட போகலாம். பட் சைக்கோட்டிக் பேசிஸில் தான் இது மெயினாக ட்ரீட் பண்ணுறோம். சிம்டமெட்டாலஜியாக ஹோமியோபதி என்ன பண்ணலாம், கல் வந்துருச்சுங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கல் வந்ததுக்கப்புறம் கல்லோட லொக்கேஷன் எங்களுக்கு முக்கியம். கல்லோட லொக்கேஷனை பொறுத்து ஹோமியோபதி ட்ரக்ஸ் டிஃப்ரெண்ட். லெஃப்ட் சைட் ட்ரக்னா பெர்பெரிஸ் வல்காரிசிஸ் ப்ராமினன்ட் ட்ரக், ரைட் சைட்னா லைக்கோபோடியம். இதே இது வந்து யூரினரி பிளாடரில் இருக்குன்னா அது வந்து சரசப்பெரியல யூவி ஜங்ஷனில் இருக்கு, ஒரு ஹெக்டிக்காக இருக்கு, கல் வந்து மல்டி கானாக இருக்கு, குத்திரமாக இருக்கு, அந்த கல்லோட சைஸ் பெருசாக இருக்கு, அதை உடைக்கணும்னா ஹைட்ராஞ்சியா மதர் டிஞ்சர் இதெல்லாம் கொடுக்கும்போது கல் வந்து உடஞ்சு அப்புறம் வெளியே வரும். ஆனால் எல்லா மருந்துமே மருத்துவரோட ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் எடுத்துக்கணும். ரீனல் ஸ்டோன் வந்து பெல்விஸ்குள்ளே இருக்குங்க, அந்த பெல்விஸ்குள்ளே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும்போது அதோட பெயினோட நேச்சர் அதை வச்சுட்டு இருக்கு மாறும். ஒருத்தவங்களுக்கு வந்து நேச்சர் வந்து மைக்ரேட் ஆகி நல்லா முன்னாடி வரைக்கும் போகும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிறகு பெருபெரி வல்காரிஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப நல்ல கிளவராக ஆக்ட் பண்ணும். கொஞ்சம் ஹெமச்சூரியா இருக்குது, நீரில் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து வருது, அப்போ பாஸ்பரஸ் மில்லிஃபோலியம் ஹெமாமில்லஸ் இப்படி வந்து நிறைய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அந்த ஹோமியோபதி மருந்து வந்து இந்த அக்யூட் ஃபேஸுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டே வரேன், வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வந்த பிறகு அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன மாதிரி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணலாம், டெரிபந்து யூஸ் பண்ணலாம், அவன் நிறைய ட்ரக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துருச்சு இனிமேல் அந்த திரும்ப அது ரெக்கரன்ஸ் ஆகக்கூடாது. இப்போ சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க சார், வருஷம் வருஷம் எனக்கு கல் வந்துருது சார், வருஷம் வருஷம் ஒரு ட்ரிப்போ இல்லை ஐவியோ ஏதோ
ஒன்று போட்டு தான் எனக்கு வந்து அது

இது பண்ண முடியுது அப்படின்னா, இது வந்து அவங்களோடைய முந்தையன சொன்ன மாதிரி உடல்வாகு, அவங்களோடைய தனிப்பட்ட தன்மை, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் எலாபரேட் பண்ணி கான்ஸ்டியூஷன் மெடிசன் மயசமெட்டிக் கொடுக்கறது ஒரு பக்கம், கான்ஸ்டியூஷன் மெடிசன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபார் ஹோமியோபதி. சில பேர் பார்ப்பீங்க, நான் பறவை இதெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்பார், ரொம்ப இறக்க மனப்பான்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில ட்ரக்ஸில் வந்து பாஸ்போர்ட், சில பேர் ரொம்ப சட்டம் பேசுறது, ஒரு நீதி நியாயம் அதில் எழுச்சி அடைகிறது, புரட்சி இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காஸ்டிக்கும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வரும். ஏன்னா இது வந்து டிசீஸ் காரணி, அதாவது நோய் காரணியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒத்திரம் பண்ணாமல் நோயாளியோட தன்மையை எடுக்கும்போது அவங்களோட தன்மை என்ன,

0: காயம் அதில் எழுச்சி அடைகிறது புரட்சி இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காஸ்டிக்கும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வரும். ஏன்னா இது வந்து டிசீஸ் காரணி, அதாவது நோய் காரணியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒத்திரம் பண்ணாமல் நோயாளியோட தன்மையை எடுக்கும்போது அவங்களோட தன்மை என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களோட தனித்தன்மை என்ன, ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்காது, ஒருத்தருக்கு வலது பக்கம் படுப்பார், ஒரு இடது பக்கம் படுப்பார், கிரானிக்காக இருக்கும்போது அந்த டெண்டன்சி ரிமூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுப்போம். அதான் அக்யூட் ஃபேஸில் நோயோட காரணியை மட்டும் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக எடுத்துக்கிறோம். ஒருத்தருக்கு பெரிய ரைகர் வந்து குளிர் வந்துடலாம், அப்போ ரைகர் குளிர் வந்து அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும்போது அந்த சிம்டத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி என்ன ட்ரக் வருது, பாசமெட்டிக் பெயின் அப்படி தாங்க முடியாமல் இருக்கலாம், பெலனோனாக வரலாம், பெயின் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, சில பேர் எவ்வளோ பெரிய பெயின் அதெல்லாம் டாலரபுளாக படுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்டுமே இட் வில் ஹெல்ப். இந்த இதில் போய் நம்ம மருந்து எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு வயசு சார்ந்த நோயெல்லாம் கிடையாது, எல்லா வயசுகளும் வரக்கூடியது. பட் இதில் காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நீர் வந்து தங்கும்னா அதை வந்து நம்ம ரொம்ப அக்யூட்டாக ரொம்ப அந்த கல்லை வெளியேற்றுறதுல ரொம்ப குறியாக இருக்கணும். அது ஹோமியோபதி கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஞ்சியம் அதை டிஞ்சர் இதெல்லாம் வந்து கல்லை வந்து தூள் தூளாக ஆகி வெளியே கொண்டு வந்துடும். அப்போ தான் அந்த நீர் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறும். அப்போ வந்து ஒரு நீர் தங்கும் தன்மையோ அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனோ அதனால் ஃபீவரோ எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும். அதனால் வந்து அந்த அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் டிசீஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அக்யூட் ஃபேஸ் இதை பொறுத்து தான் ஹோமியோபதி மருத்துவத்தை நம்ம வந்து செய்ய முடியும். வி வில் ட்ரீட் த பேஷண்ட் வித் நாட் ஓன்லி ஃபார் சேம் ட்ரெக், ஒரே ட்ரெக்கில் நாங்கள் ட்ரீட் பண்ணவே மாட்டோம். அப்புறம் டெண்டன்சி ரிமூவிங் இது பண்ணும்போது பூர்ணமாக வெளியே வரலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம், இதில் சிறுநீரக கற்கொள்ளும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு 8:30 கேட்கலாம். நன்றி நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ்.

0: 45 நொடிகள். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது மதுரத்தென்றல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா.

0: கேட்டது மதுர தென்றல் நிகழ்ச்சியில். இருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 9:30.
2: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள்.

இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

0: தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமையெல்லாம் தமிழ் மூதாட்டி அவையாரையே சார்.
1: கரும்பு பெயர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார்தானே. அன்பு வழி, அமைதி வழி என்னும் பேருண்மையை போதித்தவர் அந்த அம்மையார்தானே?
0: தேவி, அன்பு வழி, அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கு அழைக்கிறதே.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? என்ன, போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை திரட்டி வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விட மாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு, நல்லதே நடந்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைவோம்.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன். தகடூர் மன்னன் அதியமானுக்கு
2: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய் போன்ற ஒரு பெண் தெய்வம் அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்னையும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே,
0: அரசே,
1: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறது. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சொன்னவர் யாராக இருக்க முடியும்?
0: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி ஔவையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா ஔவையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து

0: கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா, தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
1: அரசே, ஔவையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
0: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடி இருப்பார்?
1: தொண்டைமானை தான் கேட்க வேண்டும், அல்லது ஔவையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன்தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆமரசி, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன், அவன் நல்ல மனம் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட அவ்வையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
0: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றாய் என்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா. அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
0: இந்த தமிழ் கூறும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்.
1: அரசே, சேரமான் பெருஞ்செயலல் இரும்புரை புலவர் அரசியல் கிழாருக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
0: பைத்தியக்காரி. காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை. இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அது இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
1: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
0: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு! தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய கருநெல்லிக்கனி இது. இதை உண்டால் மூப்பு நரை திரை எதுவுமின்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி, வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீர் என்று வந்தார்.
2: ஆமா.
1: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
2: அரசே, நம் தேவையை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
1: இறைவா, வந்தது நீயா, கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்
2: சொல்லுங்கள்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.

0: என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
0: அதுவா, நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோள் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
0: உண்மைதான், அவன் கோழையல்ல, பெரிய வீரன் தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணியணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி, மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுற்றி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் அவை முதாட்டியே?
0: ஆஹா, எவ்வளவு அழகாக, பத்திரமாக, புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடி போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்றிருக்குமே அவை முதாட்டியே.
0: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டார். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
0: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அதியமானே.
1: மிக்க நன்றி தாயே. உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது, எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
0: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள், எனக்கு வேண்டாம்.
1: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா,
0: பிரபு,
1: அந்த பழத்தட்டை கொண்டு வா.
0: ஆகட்டும். அரசி நாகம்மாளா, என்னம்மா நலம் தானே?
2: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
0: எங்கே இளவரசன் எழினி?
2: படைவேட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
0: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
1: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
0: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
3: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே. நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
0: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே. கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். அப்பா அதியமானி, தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதைக்கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா, அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
1: அது அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: வணக்கம், நலமாக உள்ளேன்.
1: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது. தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன். அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
1: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
0: புதைந்து இருக்கும் உண்மையா? அது என்ன?
1: சொல்கிறேன் சொல்கிறேன். அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு புனிதமானவனா?
0: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
1: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
0: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
1: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
0: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
1: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். ஔவையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார். அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
0: அது என்ன பொருள்?
1: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள். நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
0: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார். நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை. நீங்கள் புறப்படுங்கள்.
0: முடியாது. நடந்தது என்ன? விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
1: இது நல்லது. ஔவையே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள். என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
0: அதியமானே, பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
1: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம் ஔவையே? என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
0: சித்தரே, கனி என்கிறீர்கள், அது என்ன கனி?
1: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
0: என் தலையே சுற்றுகிறது. சித்தரே, கருநெல்லிக்கனியா?
1: ஆம் ஔவையே, ஆம், கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா?
0: சித்தரே, உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை. சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன். வணங்குகிறேன் சுவாமி. என் பாலுள்ள அன்பின் காரணமாக அந்த அரிய கனியை தான் உண்ணாமல் எனக்கு கொடுத்து உண்ண வைத்து விட்டான் அதியமான். என் பொருட்டு அவனை மன்னியுங்கள் சித்தரே.
1: ஔவையே, நாங்கள் மதித்து வந்ததை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு உயர்ந்து விட்டார் அதியமான். ஔவையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க பல்லாண்டு! நீர் வாழ்க பல்லாண்டு, பலகோடி நூற்றாண்டு! யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
0: அதியமானே, வா இப்படி தலை நிமிர்ந்து என்னை பார்.
2: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
0: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது

0: நஞ்சை உலகோர்க்கு கொடுத்துவிட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர் நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 11:00. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமும் காலை 6:00 செய்திச்சிருக்கும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நன்றி மறவாமை நன்றி வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:15 ஒரு செல் கேளீர் இன்றொரு செய்தி. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகன் முருகராஜ் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:10 மதுரை தண்டல். 7:15 தமிழ் செய்திகள். ஏழு 25 நலமாய் வாழ சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் அறிவியலும் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 மதுரை தண்டல். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 மதுரை தண்டல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தண்டல். 9:00 அரங்கிசை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி விமுர்தானந்தர் அவர்களின் நேர்முகம். 12:00 நிகழ்ச்சியும் நேரம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு வளர்ப்பு குறித்து தொகுப்பு நிகழ்ச்சி என் சுலோச்சனா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தண்டல். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை. 3:00 ஒலிபரப்பானது நிறைவு பெறும்.

மீண்டும் மாலை 5:27 ஒளிபரப்பு தொடங்கும். 5:30 மீண்டும் பள்ளிக்கு போகலாம். சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் எஸ் வசந்தியுடன் உரையாடுகிறார் கேவி வேல்முருகன் அவர்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தன்றல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் தோட்டக்கலை பெயர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்ட்ரல் வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜராமன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பகுதி 2 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தன்றல், 8:30 அறிவியல் வெள்ளி நுண் நெகிழிகள். தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜி பரமசிவம் அவர்கள். 8:45 மதுரை தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சொல்லர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை ஒலிக்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.